ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட் ஸ்ரீருத்ர கணபாட்டா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Natana Kaladara, presented by Pannambal Marugamukha. Thank you. Om Namah Shivaya.

ஓம் விகாரரஹிதாய நமஹ. ஓம் விஷ்ணவே நமஹ. ஓம் விராடீஷாய நமஹ. ஓம் விராண்மயாய நமஹ. ஓம் விராட்ஹ்ருதய பத்மஸ்த

ஓம் ஈஸ்வராணாம் அதீஸ்வராய நம. ஓம் சர்வார்த்தாய நம. ஓம் சர்வதா துஷ்டாய நம. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சம்மதாய நம. ஓம் சர்வஜ்ஞாய நம.

நமஹ. ஓம் சுப்ரதாய நமஹ. ஓம் சத்யசங்கல்பாய நமஹ. ஓம் சுசம்வேத்யாய நமஹ. ஓம் சுகாவகாய நமஹ. ஓம் யோககம்யாய நமஹ. ஓம் யோகநிஷ்டாய நமஹ. ஓம் யோகானந்தாய நமஹ. ஓம் யுதிஷ்டிராய நமஹ.

ங்காய நமஹ. ஓம் சர்வஹ்ருத் கோஷ சம்ஸ்திதாய நமஹ. ஓம் தீர்கபங்க ஜடாஜூடாய நமஹ. ஓம் தீர்கபாகவே நமஹ. ஓம் திகம்பராய நமஹ. ஓம் சம்யத்பாமாய நமஹ. ஓம் சம்யமீந்திராய நமஹ. ஓம் சம்சயச்சுதே நமஹ. ஓம் சஹஸ்ரதிஷே நமஹ. ஓம் ஹேதுதுஷ்டாந்த நிர்முக்தாய நமஹ. ஓம் ஹேதவே நமஹ. ஓம் ஹேரம்ப ஜன்மபுவே நமஹ. ஓம் ஹேலாவி நிர்மித ஜகதே நமஹ. ஓம் ஹேமஸ்மஸ்திரவே நமஹ. ஓம் ஹிரண்மயாய நமஹ. ஓம் சகத்விபாதாய நமஹ. ஓம் சம்வேத்ரே நமஹ. ஓம் சததத்கோடிவர்ஜிதாய நமஹ. ஓம் ஸ்வாத்மஸ்தாய நமஹ. ஓம் ஸ்வாயுதாய நமஹ. ஓம் ஸ்வாமினே நமஹ. ஓம் ஸ்வானன்யாய நமஹ. ஓம் ஸ்வாம்ஹிதாகிலாய நமஹ. ஓம் ராதஜே நமஹ.

ஸ்மிததாய நமஹ, ஓம் வஜ்ரபிருதே நமஹ, ஓம் வருணாத்மகாய நமஹ, ஓம் சைதன்யாய நமஹ, ஓம் சிச்சிதே நமஹ, ஓம் அத்வைதாய நமஹ, ஓம் சின்மாத்ரா நமஹ, ஓம் சித்சபாதிபாய நமஹ, ஓம் பூம்னே நமஹ, ஓம் பூதபதஜே நமஹ, ஓம் பாவ்யாய நமஹ, ஓம் பூர்புவோ வியாகிருதி பிரியாய நமஹ, ஓம் வாச்யவாதிக நிர்முக்தாய நமஹ, ஓம் வாகீஷாய நமஹ, ஓம் வாக்கோசராய நமஹ, ஓம் வேதாந்த கிருதே நமஹ, ஓம் துரியபாதாய நமஹ, ஓம் வைத்யுதாய நமஹ, ஓம் சுகிருதோத்பவாய நமஹ, ஓம் அசுபக்ஷய கிருதே.

ஓம் நமஃ ஓம் அஹரஸ்வாய நமஃ ஓம் அதீர்காய நமஃ ஓம் அபிஷேஷகாய நமஃ ஓம் சச்சந்தாய நமஃ ஓம் சச்சசம்வித்தஜய நமஃ ஓம் அன்வேஷ்டவ்யாய நமஃ ஓம் அசுருதாய நமஃ ஓம் அமிர்தாய நமஃ ஓம் அபரோக்ஷாய நமஃ ஓம் அமரணாய நமஃ ஓம் அலிங்காய நமஃ ஓம் அவித்வி

நமஃ. ஓம் பசுபதயே நமஃ. ஓம் திசீமதே நமஃ. ஓம் அத்வநாம்பதயே நமஃ. ஓம் அப்லிஷாய நமஃ. ஓம் பகவதே நமஃ. ஓம் பவ்யாய நமஃ. ஓம் இவ்யாதினே நமஃ. ஓம் விகதஜ்வராய.

நமஹ. ஓம் ரோஹிதாய நமஹ. ஓம் ஸ்தபதஜய நமஹ. ஓம் ரிக்ஷபதஜய நமஹ. ஓம் மந்திரிணே நமஹ. ஓம் சுபாணிஜாய நமஹ. ஓம் கக்ஷாதிபாய நமஹ. ஓம் புவந்தேஷாய நமஹ. ஓம் பவாக்யாய நமஹ. ஓம் வாரவஸ்கிருதாய நமஹ. ஓம் ஓஷதீஷாய நமஹ. ஓம் சதாமீஷாய நமஹ. ஓம் உச்சயிர்கோஷாய நமஹ. ஓம் விபீஷணாய நமஹ. ஓம் பத்தீநாமதிபாய நமஹ. ஓம் கிருஷ்ணவீதாய நமஹ. ஓம் தாவதே நமஹ. ஓம் தஸ்மை நமஹ. ஓம் சத்வபாய நமஹ. ஓம் சஹமானாய நமஹ. ஓம் சத்யதர்மணே நமஹ.

ஓம் காலகோவிதாய நமஹ, ஓம் நிஷங்கிணே நமஹ, ஓம் இஷுதிமதே நமஹ, ஓம் இந்திராய நமஹ, ஓம் சஸ்யராணாமதீஸ்வராய நமஹ, ஓம் நிஜேருகாய நமஹ, ஓம் பரிஜராய நமஹ, ஓம் அரண்யானாம்பததே நமஹ, ஓம் அத்புதாய நமஹ, ஓம் ஸ்ரீகாவினே நமஹ, ஓம் விஷ்ணுதாம்நாதாய நமஹ, ஓம் பஞ்சாசதே வர்ணரூபஹ்ருதே நமஹ.

நமஹ, ஓம் க்ஷமிணே நமஹ, ஓம் பில்மினே நமஹ, ஓம் மரூதினே நமஹ, ஓம் தந்துப்யாய நமஹ, ஓம் ஆஹனன்யாய நமஹ, ஓம் ரமர்சகாய நமஹ, ஓம் திருஷ்ணவே நமஹ, ஓம் தூதாய நமஹ, ஓம் தீக்ஷ்ணதம்ஷ்டாய நமஹ, ஓம் சுதன்வனே நமஹ, ஓம் சுபகாய நமஹ,

ய நம ஓம் கரோட்டுபிருதே நம ஓம் சூத்யாய நம ஓம் சரஸ்யாய நம ஓம் வைஷந்தாய நம ஓம் நாத்யாய நம ஓம் அவட்யாய நம ஓம் ப்ரோஷஜாய நம ஓம் வித்யுத்யாய நம ஓம் விஷதாய நம ஓம் மேக்யாய நம ஓம் ரேஷ்மியாய நம ஓம் வாஸ்துபாய நம ஓம் வசவே நம ஓம் அக்ரே.

ஓம் திருவருத்ரூபாய நமஹ, ஓம் த்ரிதீயாய நமஹ, ஓம் த்ரிகுணாதிகாய நமஹ, ஓம் த்ரிதாம்னே நமஹ, ஓம் த்ரிஜகத்தேதவே நமஹ, ஓம் த்ரிகர்த்ரே நமஹ, ஓம் த்ரிஜகோர்த்வகாய நமஹ, ஓம் பிரபஞ்சோபசமாய நமஹ, ஓம் நாமரூபத்வயவிவர்ஜிதாய நமஹ, ஓம்

நமஹ ஓம் விஸ்வவஞ்சகாய நமஹ ஓம் காலாத்மனே நமஹ ஓம் காலிகாநாதாய நமஹ ஓம் கார்கோடக விபூஷணாய நமஹ ஓம் ஷடூர்மிஹிதாய நமஹ ஓம் ஸ்தவ்யாய நமஹ ஓம் ஷட்குணைஸ்வர்யதாயகாய நமஹ ஓம் ஷடாதாரகதாய நமஹ ஓம் சாங்க்யாய நமஹ ஓம் ஷடக்ஷர சமாஸ்ர

நமஹ, ஓம் சதல்பாஜ நமஹ, ஓம் சத்ஸ்வரூபகாய நமஹ, ஓம் சங்கல்போல்லாச நிர்முக்தாய நமஹ, ஓம் சமநீராக சேதனாய நமஹ, ஓம் ஆதித்யவர்ணாய நமஹ, ஓம் சஞ்சோதிஷே நமஹ, ஓம் சம்யக் தர்சன தத்

புண்ணியகோஜராஜ நமஹ. ஓம் ருத்ராட்ச சங்மயாகல்பாஜ நமஹ. ஓம் கல்ஹார கிரணத்யுதயே நமஹ. ஓம் அமூல்யமணி சம்பாஸ்வத் பணீந்திரகரகங்கணாஜ நமஹ. ஓம் சிச்சக்தி லோசனானந்த

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத ஏகவிம்சோத்யாயம் காமனா அனுரோதேன பூஜனே சிவலிங்க சங்கியாபிதானம் ரிஷயபூஜு சூதசூத மகாபாக வியாசிஷ்ய நமோஸ்துதே. சம்யகுக்தம் த்வயா தாத பார்த்திவார்ச்சா விதானகம் காமனாபேதமாஸ்ரித்ய சங்க்யாம் ப்ரூஹி விதானதஹ. சிவபார்த்திவலிங்கானாம் க்ருபயா தீனவத்ஸல. சூத உவாச சுணுத்வம் ரிஷயஸ் சர்வே பார்த்திவார்ச்சா விதானகம் யஸ்யானுஷ்டான மாத்ரேன க்ருதக்ருத்யோ பவேன்னரஹ. அக்ருத்வா பார்த்திவம் லிங்கம் யோன்யதேஷம் யோன்யதேவம் ப்ரபூஜயேத் விருதா பவதி சா பூஜா தமதானாதிகம் விருதாம். சங்கியா பார்த்திவலிங்கானாம் யதா காமம் நிகத்யதே சங்கியா சத்யோ முனிஸ்ரேஷ்ட நிச்சயேன ஃபலப்ரதா. பிரதமா வாஹனம் தத்ர பிரதிஷ்டா பூஜனம் ஹ்ருதக் லிங்காகாரம் சமம் தத்ர சர்வம் ஞேயம் ஹ்ருதக் ஹ்ருதக். வித்யாதி புருஷ பிரீத்யா சஹஸ்ரமித பார்த்திவம் பூஜயே சிவலிங்கம் தூ நிச்சயாத் தத்ஃபலப்ரதம். நரஃப் பார்த்திவலிங்கானாம் தனாதீ ச ததர்த்தகம் புத்ராதீ சார்த சாஹஸ்ரம் வஸ்த்ரார்த்தி சதபஞ்சகம் மோக்ஷார்த்தீ கோடி குணிதம் பூகாமஸ்ச சஹஸ்ரகம் தயார்த்தீ ச த்ரிசாஹஸ்ரம் தீர்த்தார்த்தீ த்ரிசஹஸ்ரகம் சுஹ்ருத்காமீ த்ரிசாஹஸ்ரம் வஸ்யார்த்தீ சதமஷ்டகம் மாரணார்த்தோ சப்தசதம் மோஹனார்த்தீ சதாஷ்டகம் உச்சாடன பரஸ்சைவ சஹஸ்ரம் ச யதோக்ததஹ. ஸ்தம்பனார்த்தீ சஹஸ்ரம் தூ த்வேஷனார்த்தீ ததர்த்தகம் நிகடான்முக்தி காமஸ்து சஹஸ்ரம் சார்தமுத்தமம் மகாராஜபயே பஞ்சசதம் ஞேயம் விஜக்ஷணைஹி சௌராதி சங்கடே ஞேயம் பார்த்திவானாம் சதத்வயம். டாக்கிண்யாதிபயே பஞ்சசதமுக்தம் ச பார்த்திவம் தாரித்ரே பஞ்சசாஹஸ்ரம் அயுதம் சர்வகாமதம் அத நித்யவிதிம் வக்ஷ்யே சுணுத்வம் முனிசத்தமாஹ. ஏகபாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் ஏகம் பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் சார்த்தசித்திதம் த்ரிலிங்கம் சர்வகாமானாம் காரணம் பரமீதிதம் உத்தரோத்தரமேவம் ஸ்யாத் பூர்வோக்த கணனாவதி மதாந்தரமதோ வக்ஷ்யே சங்க்யாயாம் முனிபேததஹ. லிங்கானாமயுதம் க்ருத்வா பார்த்திவானாம் சுபுத்திமான் நிர்பயோ ஹி பவே நூனம் மகாராஜபயம் ஹரேத். காராகிரஹாதி முக்த்யர்த்தம் அயுதம் காரயேர்புதஹ. டாக்கிண்யாதிபயே சப்தசஹஸ்ரம் காரயேததஹ. சஹஸ்ராணி பஞ்ச பஞ்சாஷத் அபுத்ரஸ்தத் ப்ரகாரயேத். லிங்கானாமயுதேனைவ கன்யகா சந்ததிம் லபேத். லிங்கானாமயுதேனைவ விஷ்வாத்யைஸ்வர்யமாப்னுயாத். லிங்கானாம் ப்ரயுதேனைவ யதுலாம் ஸ்ரியமாப்னுயாத். கோடிமேகாம் து லிங்கானாம் யஃ கரோதி நரோ புவி. சிவ ஏவ ஹி பவேத் சோபி நாத்ர கார்யா விசாரணா. அர்ச்சா பார்த்திவ லிங்கானாம் கோடி யஜ்ஞ ஃபலப்ரதா. புக்திதா முக்திதா நித்யம் தத காமார்த்தினாம் நிருணாம். வினா லிங்காச்சதம் யஸ்ய காலோ யச்சதி நித்யஜ. மஹாஹானிர் பவேத் தஸ்ய துர்வ்ருத்தஸ்ய துராத்மனஹ. ஏகதஸ் சர்வ தானானி வ்ரதானி விவிதானி ச தீர்த்தானி நியமா யஜ்ஞா லிங்கார்ச்சா சைகத ஸ்மிருதா. கலௌ லிங்கார்ச்சதம் ஸ்ரேஷ்டம் யதா லோகே ப்ரதர்ஷ்யதே ததான்யன்னாஸ்தி சாஸ்திராணாம் ஏஷ சித்தாந்த நிச்சயஹ. புக்தி முக்தி ப்ரதம் லிங்கம் விவிதாபன் நிவாரணம் பூஜயித்வா நரோ நித்யம் சிவ சாயுஜ்யமாப்னுயாத். சிவ நாமமயம் லிங்கம் நித்யம் பூஜ்யம் மஹர்ஷிபிஹி. யதஸ்ச சர்வாலங்கே யதஸ்ச சர்வலிங்கேஷு தஸ்மாத் பூஜ்யம் விதானதஹ. உத்தமம் மத்யமம் நீச்சம் த்ரிவிதம் லிங்கமீரிதம் மானதோ முனிஷார்தூல தச்சுணுத்வம் வதாம்யஹம். சதுரங்குலமுச்சிராயம் ரம்ய வேதிகயாயுதம் உத்தமம் லிங்கமாக்யாதம் முனிபிஷ் சாஸ்திரகோவிதை. ததர்த்தம் மத்யமம் ப்ரோக்தம் ததர்த்தம் அதமம் ஸ்மிருதம் இத்தம் த்ரிவிதமாக்யாதம் உத்தரோத்தரதஃ பரம். அநேகலிங்கம் யோ நித்யம் பக்தி ஸ்ரத்தா சமன்விதஹ. பூஜயேத் ச லபேத் காமான் மனசா மானசேப்ஸிதான். லிங்காராதனாத் அன்யத் புண்ணியம் வேதச்சதுஷ்டயே வித்யதே சர்வ சாஸ்திராணாம் ஏஷ ஏவ விநிச்சயஹ. சர்வமேதத் பரித்யஜ்ய கர்மஜாலம் அசேஷதஹ. பக்த்யா பரமயா வித்வான் லிங்கமேகம் ப்ரபூஜயேத். லிங்கேர்ச்சிதேர்ச்சிதம் சர்வம் ஜகத்ஸ்தாவர ஜங்கமம் சம்சாராம்புரி மக்னானாம் நான்யத் தரண சாதனம் அஜ்ஞானதிமிராந்தானாம் விஷயாசக்தசேதசாம். ப்ளவோ நான்யோசி ஜகதி லிங்காராதனமந்தராம். ஹரிப்ரஹ்மாதயோ தேவா முனயோ யக்ஷராட்சசாஹ. கந்தர்வா சாரணா சித்தா தைதேயா தானவா ததாம். நாகாசேஜ பிரபிருதயோ கருடாத்யாஹ ககா ததாம். सप्रजापतयश्चान्ये मनवक्किन्नरा नराः पूजयित्वा महाभक्त्या लिङ्गं सर्वार्थसिद्धिदं प्राप्ता कामानभीष्टांश्च तांस्तान् सर्वान् हृदि स्थितान् ब्राह्मणक्षत्रियो वैश्यः शूद्रो वा प्रतिलोमदः पूजये सततं लिङ्गं तत्तन्मन्त्रेण सादरं किं बहूक्तेन मुनयः श्रीनामपि तथान्यदः अधिकारोऽसि सर्वेषां शिवलिङ्गार्चने द्विजाः द्विजानां वैदिकेनापि मार्गेनाराधनं वरम् अन्येषामपि जन्तूनां वैदिकेन न सम्मतं वैदिकानां द्विजानां च पूजा वैदिकमार्गदः कर्तव्या नान्यमार्गेण इत्याह भगवान् शिवः तधीची गौतमादीनां शापेनाधग्धचेतसां द्विजानां जायते श्रद्धा नैव वैदिककर्मणि यो वैदिकमनादृत्य कर्मं स्मार्तमधापि वा अन्यत् समाचरेन्मर्त्यो सङ्कल्पफलं लभेत् इत्थं कृत्वार्चनं शम्भोर्नैवेद्यान्तं विधानतः पूजयेत् अष्टमूर्तिं च तत्रैव त्रिजगन्मयी स्थिरापो नलो वायुराकाश सूर्य सोमकौ यजमान इति त्वष्टौ मूर्तयः परिकीर्तिताः सर्वो भवश्च रुद्रश्च उग्रो भीम इतीश्वरः महादेवः पशुपतिर्एतान्मूर्तिभिरर्चयेत् पूजयेत् परिवारं च ततः शम्भोः सुभक्तितः ईशानादिक्रमात्तत्र चन्दनाक्षतपत्रकैः ईशानं नन्दिनं चण्डं महाकालं च भृङ्गिनं वृषं स्कन्दं कपर्दीशं सोमं शुक्रं च तत्क्रमात् अग्रतो वीरभद्रं च पृष्ठे कीर्तिमुखं दधा तद एकादशान् रुद्रान् पूजयेद्विधिना ददः ततः पञ्चाक्षरं जप्त्वा शतरुद्रियमेव च सुतीर्णानाविधा कृत्वा पञ्चाङ्गपठनं तथा ततः प्रदक्षिणां कृत्वा नत्वा लिङ्गं विसर्जयेत् इति प्रोक्तमशेषं च शिवपूजनमादरात् रात्रावुदङ्मुखः कुर्यादेव कार्यं सदैव हि शिवार्चनं सदाप्येवं शुचिक्कुर्यादुदङ्मुखः न प्राचीमघृतः शम्भोर्नोदीचीं चे शक्तिसंहितां न प्रतीचीं यतः पृष्टम् अतो ग्राह्यं समाश्रयेत् विना भस्मत्रिपुण्ड्रेण विना रुद्राक्षमालया बिल्वपत्रं विना नैव पूजये शङ्करं बुधः भस्माप्राप्तो मुनिश्रेष्ठः प्रवृत्ते शिवपूजने तस्मान्मृदापि कर्तव्यं ललाटे च त्रिपुण्ड्रकम् इति श्रीशिवमहापुराणे प्रथमायां विद्येश्वरसंहितायां साध्यसाधनखण्डे पार्थिवपूजनवर्णनं नाम एकविंशोऽध्यायः। ॐ
2: नमः शिवाय।
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: சமஸ்மபியக்ஞே சனயோ யந்து வாஜாஹ திவக்ஷா அசி வ்ருஷப சத்ய சுஷ்மோஸ்மபியக்ஞே சுமா கவன் போதி கோதாஹ இத்யஷ்டாவிம்ஷோத்யாயஹ. ஓம்
1: ஓம் நமஃ சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karma Shaka, Adhyayam 29.
0: Athaikonatrimshodhyayaha.

யாருக்காவனை ஆண்டனை அகற்றிடல், அகற்றிடல், இந்த வேர்ட் அகற்றல் மீன்ஸ் புஷிங் அவே. அகற்றிடில் பகவான் தென் விரட்டுறதுக்கு என்ன சொல்றது, இட்ஸ் நாட் சிம்பிளி வார்னிங், இட் இஸ் எ த்ரெட். பகவான் த்ரெட்ஸ் அருணாச்சலா தட் த ஹோல் வேர்ல்ட் வில் ஸ்பீக் இல் அபவுட் யூ, ஹோல் வேர்ல்ட் வில் சே டோன்ட் கோ டு அருணாச்சல பிகாஸ் ஹீ காட் ஹோல்ட் ஆஃப் எ பாய் ஃப்ரம் மதுரை அண்ட் பிராட் ஹிம் டு திருவண்ணாமலை அண்ட் லெஃப்ட் ஹிம் இன் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ அகிலம் பழித்திடும், எவ்ரி ஒன் வில் தே வில் நாட் பிரேஸ் யூ. இன்டைரக்ட்லி பகவான் சேஸ் யூ வாண்ட் பிரேஸ், தட் இஸ் வை யூ பிராட் மீ ஹியர். It is the nature of the Lord. See, you cannot deny it. Because in Sahasranama, there is one name for Lord, Stotra Priya. The Lord loves Stotra. That is why we also like fame, people speaking good about us. Because the inner being, he needs it. In our Purana also, we see, whenever a god appears, all the sages, they worship him with praise. Praise when it is fed to the ego, it is flattery. Praise when it is aimed at the self, it is stotra. It is a hymn, a divine hymn. Because every praise fits in him. No praise can fit in the ego. So whatever praise you give, whatever way you worship, see, certain Mahatmas, they used to give so much to that inner being. So, there was one Swami who went to America. He's a very well-known person, Swami Ramatirtha. He always used to call himself as Rama. He never said I. And sometimes he used to say that Rama is God. Rama is not this person. So once he had a meeting with the then American president, so many of his followers, they said, Swami, at least for the etiquette, you should not say Rama before him. You should say I. That is the normal behavior. You should not say Rama. Ramatirtha simply smiled. But when that president came, they had a conversation. Instead of saying Rama, he said Emperor Rama. Because, is it? I am not an ordinary president. I am the ruler of the entire universe. And my empire, I will never lose. Your empire you will lose by 5 years. But my empire, I will never lose. It is always theirs. Atma purastad, atma paschat. Shruti says, atma பஷாத் ஆத்மா புரஸ்தாத் ஆத்மா தக்ஷிணதஹ ஆத்மோத்தரதஹ ஆத்மை வேதம் சர்வம் சஸ்வராடு பவதி ஏவம் பஷ்யன் ஏவம் மன்வானஹ ஏவம் விஜானன் ஆத்மரதிஹ ஆத்மக்ரீடஹ ஆத்மமிதுனஹ ஆத்மானந்தஹ சஸ்வராடு பவதி சர்வேஷு லோகேஷு காமசாரோ பவதி. Chandogya Upanishad says, for the jnani, behind is the Atman, in the front is this Atman, right side Atman, left side Atman, above is the self, down is the self, and he delights in the self, he sports in the self, he has his joy in the self. Atmaratihi, Atma Kridaha, Atma Mithunaha, Atmanandaha. Saswaradu bhavati. He is the monarch, the sovereign ruler. Sarveshu lokeshu kamacharo bhavati. He moves about freely, without any interruption, without any obstacle in all the worlds. Because the only obstacle is this ego, this fellow. Once he is removed, there is no division.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 3, Dashati 7. Time.

0: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikantha Bhashyam, presented by K.S. Ageshwaran Nambudiri.
1: నిరస్త సమస్తో ప్లవ కళంక నిరతిశయ ఆనంద పరిపూర్ణత్వం ఇహ నిత్యతృప్తత్వం
2: ఏకైకం వర్ణయతి నిత్యతృప్తత్వం ఇత్యాది ధర్మాణం స్వరూపం వర్ణయతి
1: స్వరూప లక్షణం
2: నిత్యతృప్తత్వం ఇత్యాదికం స్వరూపే అంతర్గతం సర్వదా తత్ర భవతి
1: సర్వజ్ఞత్వమపి స్వరూపే అంతర్గతం సర్వజ్ఞత్వం పూర్వం
2: ఏవం తదపి
1: తదపి స్వరూపం నిరస్త
2: అర్థకః
1: నిరస్తః
2: విగ్రహం వదతు నిరస్త సమస్తోపప్లవ కళంక నిరతిశయానంద పరిపూర్ణత్వం నిరస్త సమస్తోపప్లవ కళంక యస్మాత్ సహ యస్య సహ ఇది వాక్యమపి నిరతిశయ ఆనంద నిరతిశయానంద తేన ఉభాభ్యాం పరిపూర్ణత్వం తథా మాస్తు నిరస్త సమస్తోపప్లవ కళంక యః నిరతిశయానంద నిరస్త సమస్తోపప్లవ కళంక యః నిరతిశయానంద తేన పరిపూర్ణత్వం ఇహ నిత్యతృప్తత్వం అతఏవ
1: ఆనందో బ్రహ్మ ఇతి శ్రూయతే
2: కిం ప్రమాణమిది ప్రదర్శయతి ఆనందో బ్రహ్మ ఇతి శ్రూయతే ఆనంద ఆనంద రూప ధర్మవత్వం తత్ర శ్రూయతే
1: యః ఖలు అన్యోంతర ఆత్మా ఆనందమయః ఇతి
2: ప్రస్తుత్య
1: స ఏష ఆనంద
2: సైష ఆనందస్య
1: మీమాంసా భవతి ఇత్యారభ్య
2: తైత్రీయం వరకం ఇలియా
1: ఆనందః
2: నిరూపితః బ్రహ్మణః యః ఆనందః ఆనందరూపో ధర్మ నిరూపిత ఉత్తర తైత్రీయ అన్యోంతర ఆత్మ ఆనందమయ ఇది పంచకోశ ప్రక్రియాయాం అన్యోంతర ఆత్మ అన్యోంతర ఆత్మ ఇది అగ్రే అగ్రే గత్వా తత్ర బ్రహ్మానందవల్యా బ్రహ్మవిద ఆప్నోతి పరం ఇది ఆరభ్యతే అనంతరం సత్యం జ్ఞానం అనంతం బ్రహ్మ ఇది లక్షణముక్తం అనంతరం పరమే వ్యోమన్ ప్రతిష్ఠిత ఇత్యుక్తం అనంతరం ఇదం సర్వం ఆగమిష్యతి ఆనందమయాధికరణం ఇది అగ్రే భవతి తత్ర స్పష్టీభవతి పూర్వమేవ ఉచ్యతే తావదేవ తత్ర తస్య క్రమేణ అన్నమయకోశ ప్రాణమయకోశ ఇత్యేవం క్రమేణ గత్వా ఆనందమయ ఇత్యత్ర పరివసానం క్రియతే అన్యోంతర ఆత్మ ఆనందమయ ఇది తత్ర కృత్వా ఉక్త్వా ఆనందమయం పరమాత్మానం ఉక్త్వా ప్రస్తుత్య సైషా ఆనందస్య మీమాంసా భవతి ఇత్యారభ్య
1: అభ్యాసాత్ నిరతిశయ
2: ఆనందమయోభ్యాసాత్ ఇది సూత్రం ఆగమిష్యతి తత్ స్మృత్వా లిఖతి అభ్యాస పునఃపునః కథనం వర్తతే తద్విషయే అభ్యాసాత్
1: నిరతిశయ ఆనంద శిరస్కత్వేన
2: నిరతిశయానంద శిరస్కత్వేన నిరతిశయ ఆనంద ప్రాధాన్యేన
1: స ఏకో బ్రహ్మణ ఆనందః
2: సహ ఏకః బ్రహ్మణః ఆనందః
1: ఇతి నిరూపితః పరబ్రహ్మ ధర్మత్వేన
2: పరబ్రహ్మ ధర్మత్వేన అయం ఆనందః నిరూపితః
1: స ఏవ ఆనందో బ్రహ్మ ఇతి ప్రాచుర్యాత్ బ్రహ్మత్వేన ఉపచర్యతే
2: తత్ర ఆనందో బ్రహ్మ ఇతి పూర్వం ఆనందమయో బ్రహ్మ ఇది ఆనందమయః ఇత్యస్తి ఇదానీం ఆనందో బ్రహ్మ ఇది వర్తతే తర్హి భిన్నం ఆగతం ఖలు ఇది సంశయ తస్య సమాధానార్థం ఎన్న చుడ్రార్ ఇంద ఆనందమయః ఇత్యత్ర మయట్ ప్రాచుర్యార్థే స్వీకర్తవ్య అదెల్ల సూత్రతిలియే వరు క్రమేణ ఆనందమయోభ్యాసాత్ వికార శబ్దాన్ నేతి చేన్న ప్రాచుర్యాత్ సూత్రకారే చుల్వార్ అప ప్రాచుర్యతే ఆనంద ప్రచురమా ఇరుకు ఎంద్రదనాల ఆనందమయః ఇత్యుక్తం ఆనందః ఇత్యత్రైవ తాత్పర్యం ఇది ఇన్నొరు సందేహం ఆనందః పరమాత్మనః ధర్మః ఇది వక్తవ్యం బ్రహ్మణో ధర్మః ఇది వక్తవ్యం తర్హి ఆనందవత్ బ్రహ్మ ఇది వక్తవ్యం ఆనందో బ్రహ్మ ఇది కథం ఇత్యుక్తే ఔపచారిక ప్రయోగ నామ గౌణ ప్రయోగ ఇది స్వీకర్తవ్యం ధర్మధర్మిభావో నాస్తి ఇది నా ధర్మధర్మభావః అస్తి ధర్మపాంతం వచ్చుకోం అనా ఇది శృతిలో అప్పటి కొంచెం ఔపచారిక ప్రయోగమా వందిరుకావడం అది చూడరా పరబ్రహ్మ ధర్మత్వేన
1: స ఏవ ఆనందో బ్రహ్మ ఇది ప్రాచుర్యాత్ బ్రహ్మత్వేన ఉపచర్యతే
2: బ్రహ్మత్వేన ఉపచర్యతే ఆనందమే బ్రహ్మ అంటే మరి చూడరా ఆనందో బ్రహ్మ ఇది ఉపచర్యతే
1: तादृश आनंद भोग रसिकं ब्रह्म नित्यतृप्तं इत्युच्यते।
2: आनंद भोग रसिकत्वं नित्यतृप्तं इत्युच्यते इति नित्यतृप्तत्वं उक्तं। नित्यतृप्तं तृप्तं इत्यस्य कोऽर्थः इत्युक्ते नित्यं तृप्तं। तृप्तं नाम कोऽर्थः तृप्ति वन्दृतुनार्थं। इतः परम् अपेक्षा नास्ति इत्येव खलु अर्थः। இனிமேல் நமக்கு அது தேவையில்லை, திருப்தி ஆயிடுத்துன்னு சொன்னது தானே அர்த்தம். இது பிரம்மத்தை பத்தி சொல்லும் பொழுது நித்திய திருப்தம்னு வார்த்தை வருது. நித்திய திருப்தம்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த ஆனந்த ஸ்வகீய ஸ்வரூப ஆனந்தத்தையே அனுபவிக்கிறதுனால தத்ரைவ ரசஹா எஸ்ய வர்த்ததே ஆத்மாராமஹா. இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, முக்தாளை பத்தி ஆத்மாராமஹான்னு சொல்லுவாங்க. இது ஆனந்தத்துக்கு இன்னொரு வெளி விஷயங்கள் தேவையில்லைனால் நித்திய திருப்தமா இருக்கும். ஏன்னா ஸ்வரூபானந்தம் அங்கே இருக்கு இல்லையா, ஸ்வரூபானந்தஸ்ய ஸ்வரூபத்வாதேவ நித்யம் தத்ர கிம் அனுபவிதம் சக்கியத்வாத் தத்ர அந்யாபேக்ஷா நாஸ்தி. அதனால நித்திய திருப்தம்னு சொல்லலாம். திருப்தி ஏன் திருப்தி இல்லாம இருக்கிறது நமக்கு, நான் வெளி விஷயங்கள் தேவைப்படுறதுனால தானே. ஆனந்தத்துக்கு பல பல விஷயங்கள் தேவைப்படுறது, அது கிடைக்கலைன்னா கஷ்டமாயிடும், கிடைச்சா தாற்காலிகமாக ஒரு திருப்தி வரும், இன்னும் வேற சில கிடைக்கணும்னு வரும், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இது எப்போ இல்லாம இருக்கணும்னா ஸ்வரூபானந்தம் வெளியில் வரணும். பரமாத்மனஸ்து நித்யம் ஸ்வரூபானந்தஸ்து அனாவிஷ்கிருதா அல்ல ஆவிஷ்கிருதா வர்த்தது, அனாவிஷ்கிருதம் இல்லை ஆவிஷ்கிருதமா இருக்கு. சர்வதா பிரகாசமானம் வர்த்தது ஸ்வப்பிரகாசஸ்வரூபத்வா அத தஸ்யைவ போகா. இது இது போகம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு போகம் இல்லை. இது பரமாத்மனா போகா அங்கீக்கிரியதே வா சொன்னா அங்கீக்கிரியதே இது வதந்தி. அது என்ன எப்பேற்பட்ட போகம்னா ஸ்வரூபானந்தஸ்ய அனுபவம். ஸ்வரூபானந்தஸ்ய அனுபவ அனுபவத்தை போகம் வச்சுன்னு சொல்றதா இருந்தால் தஸ்யாபி போகா அஸ்தின்னு சொல்லலாம். தரி ஸ்வரூபானந்தஸ்யைவ அனுபவம் கரோதி இது கிருத்வா ஸ்வரூபானந்தஸ்ய நாம ஸ்வஸ்மின் கிம் அப்ரதக் சித்ததயா வித்யமானஸ்ய. அது வெளியிலிருந்து வரக்கூடியது இல்லை, அங்கே இருக்கிறது. தஸ்ய நியமேன அனுபவம் கரோதி இது கிருத்வா நித்ய திருப்தம் இது வேதாந்தேஷு உச்சதே.
1: பிரம்மணஹ மனசா ஏவ மகானந்தானுபவஹ ந பாஹ்ய கரணத்வாரா.
2: பாஹ்ய கரண சூன்யஹ இது உத்தம். அதனால என்ன அந்தகரணம் இருக்குன்னு சூச்சனை பண்ணியிருக்கார் ஏற்கனவே. அது அந்த எதனால அது கரணம் என்ன, கரணமே இல்லையேன்னு இல்லையன்னு சொல்ல வேண்டாம், கரணம் இருக்கு, ஏதோ ஒரு கரணம் இருக்கணும்.
3: நித்ய அபரோக்ஷ அனபேக்ஷித பாஹ்ய கரண இது பூர்வம் சர்வஜ்ஞத்த வருஷம் அந்தகரணம்
2: அஸ்தி அந்தகரணம் அஸ்தி இது நிரூபியதே. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமஸ்ச அபியதிகஸ்ச த்ருஷ்யதே இது ஸ்ருதிரஸ்தி. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே இது சாதாரணமாக நிஷேதம் இருக்கு. தஸ்ய பரமாத்மனஹ காரியம் கரணம் ச நாஸ்தி. காரிய சப்தேன தத்ர சரீரம் த்ருஷ்யதே. சரீரம் நாஸ்தி, இந்திரியம் நாஸ்தி, கரண சப்தேன இந்திரியம் நிராக்கிரியதேன்னு பிரசித்தமாக இருக்கு, ஸ்ருதி இருக்கு. அத்வைத சித்தாந்தத்தில் இது அப்படியே எடுத்துட்டு இருக்க மனஹ நாங்கீக்கிரியதே. இங்க வித்தியாசம் இருக்கு இவருடைய மதத்துல அந்த கரணம் அங்கீகரியதே இது தத்த மதபேதோபி மத்திய மத்திய ஞாதவியா. அத்வைத சம்பிரதாயே நகிஞ்சித் கரணம் அங்கீகரியதே. ஸ்வப்பிரகாச ஆனந்த தசிய அனுபவார்த்தம் கரணாபேக்ஷா நாஸ்தி இத்தேவ தத்ர சித்தாந்த.
3: தத்ர தர்மஹ ந ஸ்வீக்ரியதே பிரம்மணி
2: தர்மோபி ந ஸ்வீ பாரமார்த்திகஹ ந ஸ்வீக்ரியதே. அத்வைதத்துல எப்படி இருக்கும்னா பாரமார்த்திகம்
3: இதம் கதம் சங்கச்சதே ஆனந்தோ பிரம்ம
2: ஆனந்தோ பிரம்ம இது ஆனந்த ஸ்வரூபா இது தர்ம தர்மி பாவம் ஒத்துக்கிறது இல்லை, பாரமார்த்திகமா ஒத்துக்கிறது இல்லை, அது வேற சமாச்சாரம். பாரமார்த்திகம் வியாபாரிகம் பிராதிபாசிகம் சத்தியத்துவத்துக்கு மூணு லெவல் வச்சுருக்க. சத்தியத்துவம் ஏகவிதம் நாஸ்தி அநேகவிதம் இது ஸ்வீகிருத்த அந்யா பிரக்ரியா மத்திய அனந்தரம் வதாமி தது வதாமி கிஞ்சித் மதம் சமயம் ஜாத்தவியம் சேர் மதாந்திரம் ஜாத்தவியமேவ. எனக்கு என்னுடைய மதம் மற்றவா எது வேணா சொல்லட்டும், எது வேணா சொல்லட்டும், ஆனால் எது சொல்றதும் தெரிஞ்சுக்கணும். தஸ்ய ததாயவ தத்ர கிம் விசாரக்கர்த்தும் சக்கியது. ஏகமேவ விஷயம் பகவஹ பௌதா பசியந்தி கழு. அது ஒரு கௌதுகமாகவாவது அந்த ரீதியிலாவது பார்த்துக்கணும், கவனிக்கணும். ததாயவ எத்கிஞ்சித் மதம் அஸ்மாபி தார்கேன அவகதம் இது ததாய வகுத்தும் சக்கியது. இத்தக ஒரு ஒரு இடத்துல பலவிதமாக நிரூபணம் சம்பவிக்கும் இல்லையா, சம்பாவியதே பலவிதமாக நிரூபணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்கு. தரிஹி ஸ்வகீயேன ஆச்சாரியேன யாதிருஷம் நிரூபணம் கிருதம் தாதிருஷமேவ நிரூபணம் சமீச்சீனம் இது தார்டியம் ஏதஸ்யவ கலு தார்டியம் இது சப்தா பிரயோக்தவ்யா. ததர்த்தம் அன்யானி அந்நிய அன்யவிதானி நிரூபணானி கீதிருஷானி இது அவகந்தவியம் அவகத்திய தத்திர பரீட்சா கர்த்தவியா பஷாத் பசியாம.
1: ததாஹி ஸ்ருதிஹி ஆகாச சரீரம் பிரம்ம சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் சாந்தி சமர்த்தம் அமிர்தம் இது
2: இது இது ஒரு ஸ்ருதி உதா எடுத்துட்டு இருக்கார். இந்த ஸ்ருதிக்கு வியாக்கியானம் பண்றார். வேகேன படிக்கும் சக்கியதே இதானி மகான் தத்ர சாஸ்திரார்த்த விசாரோ நாஸ்தி அர்த்தம் உக்தோ அகிரே கச்சந்தி.
1: ஆகாசத இத்யாகாசஹ பிரகாசச்சிதம்பரம் உச்சதே.
2: ஆகாச சரீரம் பிரம்மா இருக்கு, தத்ர அர்த்தம் உச்சதே. ஆகாச சரீரம் அது ஒரு சரீரத்தை பத்தி சொல்லலாங்க, அது வந்து ஆகாச சப்தேன ஞானம் உச்சதே. ஆகாஷா இது சப்தேன ஞானம், அது எப்படி கிடைக்கிறது? அவயவார்த்தம் ரூடி இல்ல, யோகிகார்த்தா யோகிகா அர்த்தா உச்சதே. ஆ காஷதே, காஷதேனா காஷர் பிரகாசனே தீப்தௌ இது தாது ஞானம் இத்தியர்த்தா. ஆ சமந்தாத் காஷதே இத்யாகாஷ. ஆ காஷதே இத்யாகாஷ பிரகாஷ சிதம்பரம் உச்சதே. அதுக்கு சிதம்பரம் ஒரு பாரிபாஷிக விவகாரம், சிதம்பரம் சிதம்பரம் உச்சதே.
3: தத்ர சிதம்பரம் இதி கதம் மன்னு
2: உச்சதே தைரேவ தத்ர அர்த்தவர்ணம் கிரியதே.
1: ந பூதாகாஷஹ விசேஷாபாவாத்.
2: ந பூதாகாஷஹ விசேஷாபாவாத். ஆகாஷ சப்தஸ்ய ரூட்யர்த்தகஹ ரூட்ய லப்யஹ அர்த்தகஹ பூதாகாஷ. பஞ்சபூதேஷு அந்தர்கதஹ கஷ்டன ஆகாஷஹ வர்தே தத்பரஹ அயம் சப்தஹ. தத் ரூடேர் பலீயஸ்த்வா ரூடி கலு பலீயசி அவயவம் பிரிச்சு பார்க்கணும் இல்லையா? உபஸ்திதி கிருத விளம்ப காரணம் யோகா திரூடர் பலியசி குதே பிரதமோபஸ்தி ஜனகத்துவா திரூடே. இது வந்து முதல் அவயவ ஜானம், அதுக்கான அவயவார்த்த உபஸ்திதி, அனந்தரம் பரஸ்பர சம்பந்தேன ஏவம் அபேட்சா வர்த்ததே. அதனால அவயவார்த்தம் பஷாதேவ அவயவார்த்தா அவகந்தும் சக்கியதே. तरी रूढ्यर्थ कुतः त्यज्यते इति वक्तव्यं किल? तदुच्यते न भूताकाशः विशेषाभावात्. किम् उक्तं? भूताकाशते एडुक्कदाल् अदुक्कु ओरु विशेषं इरुक्कादु. एन् विशेषं इरुक्कादुन्ना भूताकाशते एडुत्तुन्न अर्थं सोल्लुंगा. आकाशशरीरम् इत्यस्य
3: भूताकाशशरीरम्
2: आकाशशरीरम् इत्यस्य वाच्यार्थं विग्रहं कृत्वा वदतु.
3: आकाशः शरीरं यस्य ब्रह्मणः
2: यस्य ब्रह्मणः तद् आकाशशरीरम् इदिदानं सोल्लणुम். இதுக்கு ஒரு வாச்சியார்த்தம் அபாதிதமா இருக்கு, வாச்சியார்த்தம் அபாதிதமா இருக்கு. ஏன்னா சகல பிரபஞ்ச பரமாத்மனா சரீரம் இது ஸ்திதே.
3: அதுல
2: வாச்சியார்த்தத்துக்கு பாதம் இல்லைன்னு சொல்றேன். வாச்சியார்த்தத்துக்கு பாதம் இருக்கிறதுனால விடல, பாதம் கிடையாது இங்க. என்ன பாதம்? பாதம் இல்ல. சகல பிரபஞ்ச பரமாத்மனா சரீரம் கலு ஆகாஷோபி பிரபஞ்சாந்தர்கதா அதபி சரீரமேவா. தரி ஆகாஷ சரீரம் பிரம்மா இது சமயேவா. தரி கிமர்த்தம் தியக்தம் துவயா சா அர்த்தம் குதா தியக்தா இத்துக்தே விசேஷாபாவாத். இதானிம் அர்த்தம் வதது விசேஷாபாவாத் இத்யஸ்ய ஏதாவது ஒரு மயா சாஹாயம் கிருதம்
3: விசேஷ சாமானியதா இவ லப்தம்.
2: ஆகாச சரீரம் எடுத்து சொல்றதுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? ஆகாசம் மட்டும் இல்லையே, சர்வோபி பிரபஞ்ச தசிய சரீரம் இது ஸ்தி. ஆகாசத்தை எடுத்து காமிக்கிறதுனால விசேஷம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆகாசத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. தஸ்மாத் விசேஷம் நலபியதே வாச்சியார்த்த ஸ்வீகாரே தஸ்மாத் சஹ தியக்தா. அது பாதோ நாஸ்தி பாத
3: கிச்சித் பிரயோஜனம் வக்தவ்யம் தத் நாஸ்தி.
2: தத்ர பிரயோஜனம் அதிகம் பவதி அவயவார்த்த ஸ்வீகாரே இது கிருத்வா அவயவார்த்தஹ ஆத்ரியதே இது தாவதி.
3: ஆ இத்யுக்தி ஞானம் இத்யஸ்தா. ஆகாஷ
2: ஆகாஷதே இதி ஸ்வரூபாந்தர்கதம் ஞானம். சமந்தாத் இதி பரிச்சின்னம் நாஸ்தி இதி பரிச்சின்னம் நாஸ்தி இதி சூசயிதம். ஆ இதி உபசர்கோபி சங்கச்சதே.
1: நிகில ஜகதண்ட ஷண்ட
2: ூபரவியதிரேக்கேண கிமிதம் சிதம்பரம் நாம இத்யாஹ நிகிலேதி இதி அர்த்தம் அவதாரிகாம் யச்சந்தி. பிரசித்த பூதாகாசரூப அம்பர வதிரேகேண கிமிதம் சிதம்பரம் நாம இத்யுக்தே வததி சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி சிதம்பரம் உச்சதே இத்யர்த்தஹ இதி.
1: சக்தேஹி பரிணாமினி ஜகத்
2: சக்திஹி சக்திஹின்னு சொல்றது இல்லையா? இப்போ மதாந்தரேபி மாயா இதி பரமாத்மனஹ சக்திஹி இத்யே உச்சதே அத்வைதமதேபி. மாயா இதி சப்தேன பரமாத்மனஹ சக்திரேவ உச்சதே இத்யத்ர மதபேதோ நாஸ்தி. பிரபஞ்சாக்காரேண பரிணமமான காச்சன சக்தி சா பரம பிரகிருதி ரூபா பிரபஞ்சஸ்ய நிகில பிரபஞ்சஸ்ய மூல பிரகிருதி மூல பிரகிருதிரேவ மூல மூலபூதா பிரகிருதி மூலோபாதானம் அப்படி சொல்லலாம் இல்லையா? உபாதானம் சொன்னா அது மூலோபாதானம் எதுக்கு சொல்றது? மூல இது விசேஷணஸ்ய அபேக்ஷா கா பவதி சமக்ரஸ்ய பிரபஞ்சஸ்ய. ஏதோ ஒரு மூல உபாதானத்தை எல்லோரும் வச்சுருக்கார். கேவலம் வேதாந்திகள் மட்டும் இல்ல, சர்வைரபி மூல உபாதான விதிகிஞ்சு சீக்கிரியதே. இப்ப நியாய மதத்துல பார்த்தாலும் பரமாணு வந்து மூல உபாதானம். அது மூலம் எதுக்கு சொல்லணும்? அது இருக்கட்டும், பரம உபா பரம மூலம் இத்துக்தே இதானி வேதாந்த மதே இயம் சக்திரேவ பிரபஞ்சஸ்ய உபாதானம் பரிணாமியுபாதானம், பரிணமிக்க கூடிய உபாதானம். அது ஒரு தனியா ஒண்ணு வச்சுருக்கோம். ஏவம் கிமர்த்தம் வக்தவியம்? தத் மூல தத் அவசியம் வக்தவியம். தத் மூல உபாதானம் இது கிமர்த்தம் வக்தவியம் இத்துக்தே அவாந்தர உபாதானங்களை நமக்கு நிராகரணம் பண்ண முடியாது. மாயா ஏவ பரிணாமி காரணம் இத்துக்தே கடம் பிரதி மிருது பரிணாமி காரணம் நாஸ்தி வா, தத் தியக்தும் சக்கியதே வா? பட்டஸ்ய தந்து உபாதான காரணம் இத்துக்தே நாஸ்தி இது வேதாந்தினா வக்தும் சக்கியதே வா? ந சக்கியதே. தரி சாட்சாத் உபாதானம் இருக்கட்டும், அது வேண்டாம் யாரும் சொல்லல. சாட்சாத் உபாதானம் ஸ்வீகிருத்தியாபி சாட்சாத் கர்த்தா ஏவம் பவதி கலு பரம்பரையா கர்த்தா ஏகஸ்ய உபாதான துவய அபேக்ஷா அஸ்தி வா? உபாதான துவய அபேக்ஷா இத்துக்தே உபாதானஸ்ய உபாதானம் உபதஸ்ய உபாதானம் தஸ்ய உபாதானம் இது ததைவ உக்தம் பிரமாண சித்தம் சேத் ஸ்வீக்ரியதே. பசியந்து போ பரமேஸ்வரஹ ஜகத்கர்த்தா இது சாஸ்திரேண நிரூபியதே. ஜகத்கர்த்தா பரமேஸ்வரஹ இத்யஸ்யாத் தரி ஜகதி வித்யமானஸ்ய சர்வஸ்யாபி கர்த்தா இத்யேவ கலு அர்த்தஹ. தரி கடஸ்யாபி கர்த்தா இத்யாயாதி. அப்ப குலாலன் யாரு? சோபி. சஹ தியக்தும் நஷக்யதே. தரி கர்த்தா கர்த்தத்வயம் கிமர்த்தம் கேட்டா என்ன சொல்ற? நைய்யாயிகேனாபி வக்தவியம் கித்தியம் குராதிகம் கர்த்தஜன்யம் அனுமானம் பண்ணுவார். அப்ப அந்த அனுமானத்தினால ஈஸ்வரா சர்வசியாபி கர்த்தான். அப்ப ஈஸ்வரனே போருமே, குலாலசிய கர்த்தத்வம் கிமர்த்தம் துவயா உச்சதே கேட்டா நையாயிகனே நையாயிகேன கிம் சமாதானம் வக்தவியம்? நிமித்த கர்த்தா ஈஸ்வரோபி நிமித்தமேவ. கர்த்தா இத்துக்கு நிமித்த காரணமேவ. அது ஈஸ்வரனா இருந்தாலும் நிமித்த காரணம். சஹ சாதாரண கர்த்தா பிரபஞ்சாகாரேண பரிணமமானா சிச்சக்தி. அது பரிணாமி காரணமாக ஏதோ ஒன்று இருக்கணும், அந்த விஷயத்துல சந்தேகமே இல்லை. சாங்கிய மதத்துல மூல பிரகிருத்தின்னு சொல்லுவார். மூல பிரகிருதி தத்ஸ்தானே இதானின் சிச்சக்தி ஹீனோ சிதம்பரமோ எது எந்த பேர் போட்டாலும் சரி, அதுதான் விஷயம். ஆனால் பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, சாங்கிய மதத்துல இந்த பரமாத்மாவே ஒத்துக்கிறது இல்லை. சாங்கிய மதே பரமாத்மா நாங்கி கிரியதே. இந்த சாங்கிய மதத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். சாங்கிய மதம் எல்லா அதிகரணத்திலையும் பூர்வபக்ஷம். சாங்கிய மதத்தை வச்சுன்னு தான் இந்த பிரம்மசூத்திரமே எழுதியிருக்கார் வியாசர். அது பூர்வபக்ஷமா வச்சிருந்தார். சாங்கிய மதம் தெரியணும். இந்த பகு கிளிஷ்டம் கிமக்கு நாஸ்தி வேகேன அவகத்தும் சக்கியது. பொதுவாக தெரிஞ்சுட்டா போதும். அந்நியசர்வம் அத்தையும் மத்திய மத்திய ஆகச்சது இதுதான் அஹம் வதாமி. அத்த சாங்கிய மதையை மூல பிரகிருதி ஒத்துன்றிருக்கார், பரிணாமி காரணமாக ஒத்துன்றிருக்கார். ஏன்னா பரிணமிக்கணும்னா அவயவங்கள் இருக்கணும். பரமாத்மா உபாதான காரணம் எந்த அர்த்தத்துக்கு அப்ப சொல்றதுன்னு திருப்பி கேள்வி வரணும். பரமாத்மா நிமித்த காரணம் உபாதான காரணம் ச பிரபஞ்சம் பிரதி அங்கீகரியதேன்னு சொன்னார். அப்போ பூர்வபக்ஷம் பூர்வபக்ஷத்துல என்ன சொன்னார்? பரமாத்மா கதம் உபாதான காரணம் பவதி? சஹா இது உபாதான காரணம் சாத் ஹரி பரிணமேதா அஸ்து பரிணாமம் பிராப்னோது இத்துக்தே ந நிரவயவத்வாத் நிஷ்கலம் இது ஸ்ருதி விரோதம் இத்தியே உக்தம் கலு ஹியா. தரி தத்ர பரமாத்மனஹ ஸ்வரூபேண தத்ர பரிணாம அனங்கீகாரேபி சக்தி த்வாரா பரிணாமஹ வக்தவ்யஹ. ததர்த்தம் காதன சக்தி இது அத்வைதத்திலையும் இருக்கு. தத்ர என்ன வித்தியாசம்னா, அத்வைதத்தில் இருக்கிற அந்த மாயா சக்தின்றது மித்யாபூத பிரபஞ்சத்தை காண்பிக்கக்கூடிய சக்தி. இதம் ததா நாஸ்தி. பிரபஞ்சஸ்ய மித்யாத்வம் அத்வைத மதத்துல விசேஷமா இருக்கு, இங்க அது ஒத்துக்கிறது இல்லை. சத்தியத்துவத்தை ஒத்துண்டு பரிணாமம். ஏதோ இருக்கட்டும், பரிணாமிக்கு பரிணமிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். பரமாத்மா ஸ்வயமேவ ஸ்வரூபம் பரிணமயதி ஆத்மனா பரிணாமஹா அப்படியே ஒத்துக்க முடியாது இல்லையா? அது யோசிக்கவே முடியாது. ஆத்மா பரிணமதே இது சகல ஜட பிரபஞ்சாச்சாரியனா ஆத்மனா பரிணாமஹா. அது ஒரு சாஸ்திரம் படிச்சவனுக்கு மனசுல வருமா? தரவே வராது இல்லையா? ஆத்மா ஆத்மா பரிணமதே இப்படி ஒரு மண்ணு பானையா மாறுற மாதிரி பிரபஞ்சாச்சாரியனா ஆத்மா. சரி, பரமாத்மா பரிணமதேன்னு சரியா இருக்காது. அது ஒரு சக்தி ஒருத்தன் இருக்கா, சக்தி துவாரா. சா சக்தி கீதிருஷி இத்தியுக்தே சிச்சக்தி சித்ரூபா சக்தி. அது கூட பிரகாசிக்கக்கூடிய சக்தி அந்த, அது பரம பிரகிருதி ரூபா. தாவது தூரம் ஜாதம் இதான் யோஜயது ஸ்வயமே அர்த்தம் வதத்து.
3: நிகில ஜகதண்ட நிகில ஜகத் சர்வம் ஜகத்
2: அண்டா அண்டம் அண்டா இல்ல அண்டம் பிரம்மாண்டம் சொல்றது இல்லையா. ஜகதண்ட சர்வம்
3: ஸ்ரீ.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மஹிம்னா ஸ்தோத்ரா இன் ஹிந்தி, ப்ரெசன்டட் பை சுவாமி ஸ்ரீ தர்மானந்த்ஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: பகவான் கி கிருபா சே ஹம் லோக் मुंबापुरी स्थ प्रेमपुरी आश्रम में सुनाम धन्य प्रेमपुरी जी महाराज का स्वर्ण निर्वाण महोत्सव के उपलक्ष्य में सत्संग स्वाध्याय कर रहे हैं. पहले उच्चारण 17वां श्लोक. बियद व्यापी तारा गणगुणित फेनोद्गम रुचि प्रवाहो आराम्य प्रिखत लघु दृष्ट शिरसिते जगद्वीपाकारम्

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட் ஸ்ரீருத்ர கணபாட்டா.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Natana Kaladara, presented by Pannambal Marugamuthu. Thank you. Om Namah Shivaya.

ஸ்ரீ சிதம்பரநடேஸ்வர சஹஸ்ரநாமாவளி. தியானம் தியாயேத் கோட்டிரவிப்ரபம் த்ரிநயனம் சீதாம்சுகங்காதரம் தக்ஷாங்க்ரி சிதவாமகுஞ்சிதபதம்

ஓம் விகாரரஹிதாய நம. ஓம் விஷ்ணவே நம. ஓம் விராடீஷாய நம. ஓம் விராண்மயாய நம. ஓம் விராட்ஹ்ருதய பத்மஸ்த

ஓம் ஈஸ்வராணாம் அதீஸ்வராய நம. ஓம் சர்வார்த்தாய நம. ஓம் சர்வதா துஷ்டாய நம. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சம்மதாய நம. ஓம் சர்வஜ்ஞாய நம. ஓம் சர்வதாய நம. ஓம் ஸ்தானவே நம. ஓம் சர்வேஷாய நம. ஓம் சமர

நம ஓம் பஞ்சபூத பிரபவே நம ஓம் பஞ்சபூஜா சந்துஷ்ட மானசாய நம ஓம் விக்னேஸ்வராய நம ஓம் விக்னஹந்த்ரே நம ஓம் சக்தி பாணயே நம ஓம் சரோத்பவாய நம ஓம் கூடாய நம ஓம் குஹ்யதமாய

ஓம் சுப்ரதாய நமஹ, ஓம் சத்யசங்கல்பாய நமஹ, ஓம் சுசம்வேத்யாய நமஹ, ஓம் சுகாவகாய நமஹ, ஓம் யோககம்யாய நமஹ, ஓம் யோகநிஷ்டாய நமஹ, ஓம் யோகானந்தாய நமஹ, ஓம் யுதிஷ்டிராய நமஹ.

ஜகதே நமஹ. ஓம் ஹேமஸ்மஸ்திரவே நமஹ. ஓம் ஹிரண்மயாஜ நமஹ. ஓம் சகத்விபாதாஜ நமஹ. ஓம் சம்வேத்ரே நமஹ. ஓம் சததத்கோடிவர்ஜிதாஜ நமஹ. ஓம் ஸ்வாத்மஸ்தாஜ நமஹ. ஓம் ஸ்வாயுதாஜ நமஹ. ஓம் ஸ்வாமினே நமஹ. ஓம் ஸ்வானன்யாஜ நமஹ. ஓம் ஸ்வாம்ஹிதாகிலாஜ நமஹ. ஓம் ரா

நமஹ, ஓம் மிததாய நமஹ, ஓம் வஜ்ரபிருதே நமஹ, ஓம் அருணாத்மகாய நமஹ, ஓம் சைதன்யாய நமஹ, ஓம் சிச்சிதே நமஹ, ஓம் அத்வைதாய நமஹ, ஓம் சின்மாத்ராய நமஹ, ஓம் சித்சபாதிபாய நமஹ, ஓம் பூம்னே நமஹ, ஓம் பூதபதஜே நமஹ, ஓம் பாவ்யாய நமஹ, ஓம் பூர்புவோ வியாகிருதி பிரியாய நமஹ, ஓம் வாச்யவாதிக நிர்முக்தாய நமஹ, ஓம் வாகீஷாய நமஹ, ஓம் வாக்கோஜராஜ நமஹ, ஓம்.

ஸ்வாஹாய நமஹ, ஓம் அஹரஸ்வாய நமஹ, ஓம் அதீர்காய நமஹ, ஓம் அபிஷேஷகாய நமஹ, ஓம் சச்சந்தாய நமஹ, ஓம் சச்சசம்வித்தஜய நமஹ, ஓம் அன்வேஷ்டவ்யாய நமஹ, ஓம் அசுருதாய நமஹ, ஓம் அமிர்தாய நமஹ, ஓம் அபரோக்ஷாய நமஹ, ஓம் அமரணாய நமஹ, ஓம் அலிங்காய நமஹ, ஓம் அவித்வேஷ்டே நமஹ, ஓம் பிரேமசாகராய நமஹ, ஓம் ஞானலிங்காய நமஹ, ஓம் கத்யே நமஹ, ஓம் ஞானினே நமஹ, ஓம் ஞானகம்யாய நமஹ, ஓம் அவபாசகாய நமஹ, ஓம் சுத்தஸ்படிகசங்காசாய நமஹ, ஓம் ஸ்ருதிப்ரஸ்துத வைபவ.

நம ஓம் பசுபதே நம ஓம் திசீமதே நம ஓம் அத்வநாம்பதே நம ஓம் அப்லிஷாய நம ஓம் பகவதே நம ஓம் பவ்யாய நம ஓம் இவ்யாதினே நம ஓம் நிகதஜ்வராய நம.

ஓம் அக்ஷயாய நமஹ, ஓம் சூதாய நமஹ, ஓம் சதப்பதயே நமஹ, ஓம் சூரஜே நமஹ, ஓம் அஹந்தியாய நமஹ, ஓம் மனபாய நமஹ, ஓம் அபராய நமஹ, ஓம் ரோஹிதாய நமஹ, ஓம் ஸ்தபதஜே நமஹ, ஓம் ருக்ஷபதஜே நமஹ, ஓம் மந்திரிணே நமஹ, ஓம் சுபாணிஜாய நமஹ, ஓம் கக்ஷாதிபாய நமஹ, ஓம் புவந்தேஷாய நமஹ, ஓம் பவாக்யாய நமஹ, ஓம் வாரவஸ்கிருதாய நமஹ, ஓம் ஓஷதீஷாய நமஹ, ஓம் சதாமீஷாய நமஹ, ஓம் உச்சயிர்கோஷாய நமஹ, ஓம் விபீஷணாய நமஹ, ஓம் பத்தீநாமதிபாய நமஹ, ஓம் கிருஷ்ணவீதாய நமஹ, ஓம் தாவதே நமஹ, ஓம் தஸ்மை நமஹ, ஓம் சத்வபாய நமஹ, ஓம் சகமானாய நமஹ, ஓம் சத்யதர்மணே நமஹ, ஓம் நிவ்யாதினே நமஹ, ஓம் நியமாய நமஹ, ஓம் யமாய நமஹ, ஓம் ஆவியாதிபதயே நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் ககுபாய நமஹ, ஓம் காலகோவிதாய நமஹ, ஓம் நிஷங்கிணே நமஹ, ஓம் இஷுதிமதே நமஹ, ஓம் இந்திராய நமஹ, ஓம் தஸ்ராணாமதீஸ்வராய நமஹ, ஓம் நிஜ

சதே வர்ணரூபஹிருதே நமஹ. ஓம் நக்தஞ்சராய நமஹ. ஓம் ப்ரக்ருந்தானாம் பதயே நமஹ. ஓம் கிரிஜராய நமஹ. ஓம் குரவே நமஹ. ஓம் குலுஞ்சானாம் பதயே நமஹ. ஓம் கூப்பி

ய நமஹ ஓம் கரோட்டு பிரதே நமஹ ஓம் சூத்யாய நமஹ ஓம் சரஸ்யாய நமஹ ஓம் வைஷந்தாய நமஹ ஓம் நாத்யாய நமஹ ஓம் அவட்யாய நமஹ ஓம் ப்ரவர்ஷஜாய நமஹ ஓம் வித்யுத்யாய நமஹ ஓம் விஷதாய நமஹ ஓம் மேக்யாய நமஹ ஓம் ரேஷ்மியாய நமஹ ஓம் வாஸ்துபாய நமஹ ஓம் வசவே நமஹ ஓம் அக்ரி

ஓம் திரிகர்த்ரே நம, ஓம் திரிஜகூர்த்வகாய நம, ஓம் பிரபஞ்சோபசமாய நம, ஓம் நாமரூபத்வய விவர்ஜிதாய நம, ஓம் பிரகிருதீஷாய நம, ஓம் பிரதிஷ்டாத்ரே நம, ஓம் பிரபவாய நம, ஓம் பிரமதாய நம, ஓம் பதினே நம, ஓம் சுனிச்சிதார்த்தாய நம, ஓம் ராத்தாந்தாய நம, ஓம் தத்வமர்த்தாய நம, ஓம் தபசே நம.

ஓம் விதக்தமுக்த வேஷாட்யாய நமஹ. ஓம் விஸ்வாதீதாய நமஹ. ஓம் சோகதாய நமஹ. ஓம் மாயாநாட்டி வினோதஜ்ஞாய நமஹ. ஓம் மாயாநடன்.

ய நம ஓம் சமகிரதர்சே நம ஓம் சம்யமஸ்தாய நம ஓம் சம்ஹிருதிஸ்தாய நம ஓம் சம்ப்ரவிஷ்டாய நம ஓம் சமுத்சுகாய நம ஓம் சம்ப்ரஹ்ஷ்டாய நம ஓம் சந்நிவிஷ்டாய நம ஓம் சமஸ்பஷ்டாய நம ஓம் சம்ப்ரமர்தனாய நம ஓம் சூத்ரபூதாய நம ஓம் ஸ்வப்ரகாசாய நம ஓம் சமசீலாய நம ஓம் சதாதிஜாய நம ஓம் சத்வசம்ஸ்தாய நம ஓம் சுஷுப்திஸ்தாய நம ஓம் சதல்பாய நம ஓம் சத்ஸ்வரூபகாய நம ஓம் சங்கல்போல்லாச நிர்முக்தாய நம ஓம் சமநீராகச்சேதனாய நம ஓம் ஆதித்யவர்ணாய நம ஓம் சஞ்ஜோதிஷே நம ஓம் சம்யக் தர்சன தத்பராய நம ஓம் மகாதாத்பரிய நிலையாய நம ஓம் பிரத்யக் ப்ரஹ்மைக்க

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா, மண்டலம் 1, சூக்தம் 89. Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத ஏகவிம்சோத்யாயஹ காமனா அனுரோதேன பூஜனே சிவலிங்க சங்கியாபிதானம் ரிஷயவூச்சுஹும் சூதசூத மகாபாக வியாச சிஷ்ய நமோஸ்துதே. சம்யகுக்தம் த்வயாதாத பார்த்திவார்ச்சா விதானகம் காமனா பேதமாஸ்ரித்ய சங்க்யாம் ப்ரூஹி விதானதஹ. சிவபார்த்திவலிங்கானாம் க்ருபயா தீனவத்ஸல. சூத உவாச சுணுத்வம் ரிஷயஸ் சர்வே பார்த்திவார்ச்சா விதானகம் யஸ்யானுஷ்டான மாத்ரேன க்ருதக்ருத்யோ பவேன்னரஹ. அக்ருத்வா பார்த்திவம் லிங்கம் யோன்யதேஷம் யோன்யதேவம் ப்ரபூஜயேத் வ்ருதா பவதி சா பூஜா தமதானாதிகம் வ்ருதா. சங்க்யா பார்த்திவலிங்கானாம் யதா காமம் நிகத்யதே சங்க்யா சத்யோ முனிஸ்ரேஷ்ட நிச்சயேன ஃபலப்ரதா. பிரதமா வாஹனம் தத்ர பிரதிஷ்டா பூஜனம் ஹ்ருதக் லிங்காகாரம் சமம் தத்ர சர்வம் ஞேயம் ஹ்ருதக் ஹ்ருதக். வித்யார்த்தி புருஷ ப்ரீத்யா சஹஸ்ரமித பார்த்திவம் பூஜயே சிவலிங்கம் தூ நிச்சயாத் தத்ஃபலப்ரதம். நரஃப் பார்த்திவலிங்கானாம் தனாதி ச ததர்த்தகம் புத்ராதி சார்த்த சாஹஸ்ரம் வஸ்த்ரார்த்தி சதபஞ்சகம் மோக்ஷார்த்தி கோடி குணிதம் பூகாமச்ச சஹஸ்ரகம் தயார்த்தி ச த்ரிசாஹஸ்ரம் தீர்த்தார்த்தி த்ரிசஹஸ்ரகம் சுஹ்ருத்காமீ த்ரிசாஹஸ்ரம் வஷ்யார்த்தி சதமஷ்டகம் மாரணார்த்தோ சப்தசதம் மோஹனார்த்தி சதாஷ்டகம் உச்சாடன பரச்சைவ சஹஸ்ரம் ச யதோக்ததஹ. ஸ்தம்பநார்த்தி சஹஸ்ரம் தூ த்வேஷநார்த்தி ததர்த்தகம் நிகடான்முக்தி காமஸ்து சஹஸ்ரம் சார்தமுத்தமம் மகாராஜபயே பஞ்சசதம் ஞேயம் விஜக்ஷணைஹி சௌராதி சங்கடே ஞேயம் பார்த்திவானாம் சதத்வயம். டாக்கிண்யாதிபயே பஞ்சசதமுக்தம் ச பார்த்திவம் தாரித்ரே பஞ்சசாஹஸ்ரம் அயுதம் சர்வகாமதம். அத நித்ய விதிம் வக்ஷ்யே சுணுத்வம் முனிசத்தமாஹ. ஏக பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் ஏகம் பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் சார்த்தசித்திதம் த்ரிலிங்கம் சர்வ காமானாம் காரணம் பரமீரிதம். உத்தரோத்தரமேவம் ஸ்யாத் பூர்வோக்த கணனாவதி மதாந்தரமதோ வக்ஷ்யே சங்க்யாயாம் முனிபேததஹ. லிங்கானாமயுதம் க்ருத்வா பார்த்திவானாம் சுபுத்திமான் நிர்பயோ ஹி பவே நூனம் மகாராஜபயம் ஹரேத். காராகிரஹாதி முக்த்யர்த்தம் அயுதம் காரயேர்புதஹ. டாக்கிண்யாதிபயே சப்த சஹஸ்ரம் காரயேததஹ. சஹஸ்ராணி பஞ்ச பஞ்சாஷத் அபுத்ரஸ்தத் ப்ரகாரயேத். லிங்கானாமயுதேனைவ கன்யகா சந்ததிம் லபேத். லிங்கானாமயுதேனைவ விஷ்மாத்யைஸ்வர்யமாப்னுயாத். லிங்கானாம் ப்ரயுதேனைவ யதுலாம் ஸ்ரியமாப்னுயாத். கோடிமேகாம் து லிங்கானாம் யஃ கரோதி நரோ புவி. சிவ ஏவ ஹி பவேத் சோபி நாத்ர கார்யா விசாரணா. அர்ச்சா பார்த்திவ லிங்கானாம் கோடி யஜ்ஞ ஃபலப்ரதா. புக்திதா முக்திதா நித்யம் தத காமார்த்தினாம் நிருணாம். வினா லிங்காச்சனம் யஸ்ய காலோ யத் கச்சதி நித்யஜ. மஹாஹானிர் பவேத் தஸ்ய துர்வ்ருத்தஸ்ய துராத்மனஹ. ஏகத சர்வ தானானி வ்ரதானி விவிதானி ச தீர்த்தானி நியமா யஜ்ஞா லிங்கார்ச்சா சைகத ஸ்மிருதா. கலௌ லிங்காச்சனம் ஸ்ரேஷ்டம் யதா லோகே ப்ரதர்ஷ்யதே தான்யாஸ்தி சாஸ்திராணாம் ஏஷ சித்தாந்த நிச்சய. புக்தி முக்தி பிரதம் லிங்கம் விவிதாபன்னிவாரணம் பூஜயித்வா நரோ நித்யம் சிவ சாயுஜ்யமாப்னுயாத். சிவநாமமயம் லிங்கம் நித்யம் பூஜ்யம் மஹர்ஷிபிஹ. யதஶ்ச சர்வாலங்கே யதஶ்ச சர்வலிங்கேஷு தஸ்மாத் பூஜ்யம் விதானதஹ. உத்தமம் மத்யமம் நீச்சம் த்ரிவிதம் லிங்கமீரிதம் மானதோ முனிஷார்தூல தச்சுணுத்வம் வதாம்யஹம். சதுரங்குலமுச்சிராயம் ரம்ய வேதிகயாயுதம் உத்தமம் லிங்கமாக்யாதம் முனிபிஷ் சாஸ்திரகோவிதை. ததர்த்தம் மத்யமம் ப்ரோக்தம் ததர்த்தம் அதமம் ஸ்மிருதம் இத்தம் த்ரிவிதமாக்யாதம் உத்தரோத்தரதஃ பரம். அநேகலிங்கம் யோ நித்யம் பக்தி ஸ்ரத்தா சமன்விதஹ. பூஜயேத் லபேத் காமான் மனசா மானசேப்ஸிதான். லிங்காராதனாத் அன்யத் புண்ணியம் வேதச்சதுஷ்டயே வித்யதே சர்வ சாஸ்திராணாம் ஏஷ ஏவ விநிச்சயஹ. சர்வமேதத் பரித்யஜ்ய கர்மஜாலம் அசேஷதஹ. பக்த்யா பரமயா வித்வான் லிங்கமேகம் ப்ரபூஜயேத். லிங்கேர்ச்சிதேர்ச்சிதம் சர்வம் ஜகஸ்தாவர ஜங்கமம் சம்சாராம்புரி மக்னானாம் நான்யத் தரண சாதனம் அஜ்ஞானதிமிராந்தானாம் விஷயாசக்தசேதசாம். ப்ளவோ நான்யோசி ஜகதி லிங்காராதனமந்தரா. ஹரிப்ரஹ்மாதயோ தேவா முனயோ யக்ஷராட்சசாஹ. கந்தர்வாச்சாரணா சித்தா தைதேயா தானவா ததா. நாகாசேஜ பிரபிருதயோ கருடாத்யாஹ ககா ததா. സപ്രജാപതയശ്ചാന്യേ മനവ കിന്നരാ നരാഃ പൂജയിത്വാ മഹാഭക്ത്യാ ലിംഗം സർവാർത്ഥസിദ്ധിദം പ്രാപ്താ കാമാനഭീഷ്ടാംശ്ച താംസ്താൻ സർവാൻ ഹൃദി സ്ഥിതാന് ബ്രാഹ്മണ ക്ഷത്രിയോ വൈശ്യഃ ശൂദ്രോ വാ പ്രതിലോമദഃ പൂജയേ സതതം ലിംഗം തത്തന്മന്ത്രേണ സാദരം കിം ബഹൂക്തേന മുനയഃ ശ്രീനാമപി തഥാന്യതഃ അധികാരോസി സർവേഷാം ശിവലിംഗാർച്ചനേ ദ്വിജാഃ ദ്വിജാനാം വൈദികേനാപി മാർഗേനാരാധനം വരം അന്യേഷാമപി ജന്തൂനാം വൈദികേന ന സമ്മതം വൈദികാനാം ദ്വിജാനാം ച പൂജ വൈദികമാർഗദഃ കർത്തവ്യാനാന്യമാർഗേന ഇത്യാഹ ഭഗവാൻ ശിവഃ തദീചീ ഗൗതമാദീനാം ശാപേനാദഗ്ധചേതസാം ദ്വിജാനാം ജായതെ ശ്രദ്ധാ നൈവ വൈദികകർമ്മണി യോ വൈദികമനാദൃത്യ കർമ്മം സ്മാർത്തമധാപി വാ അന്യത് സമാചരേന്മർത്യോ സങ്കല്പഫലം ലഭേത് ഇത്തം കൃത്വാർച്ചനം ശംഭോർ നൈവേദ്യാന്തം വിധാനത പൂജയേത് അഷ്ടമൂർത്തിം ച തത്രൈവ ത്രിജഗന്മയീ ദിരാപോ നലോ വായുരാകാശ സൂര്യ സോമകൗ യജമാന ഇതി ത്വഷ്ടൗ മൂർത്തയഃ പരികീർത്തിതാഃ സർവോ ഭവശ്ച രുദ്രശ്ച ഉഗ്രോ ഭീമ ഇതീശ്വരഃ മഹാദേവ പശുപതിർ ഏതാന് മൂർത്തിഭിരർച്ചയേത് പൂജയേത് പരിവാരം ച തത ശംഭോ സുഭക്തിതഃ ഈശാനാദിക്രമാത് തത്ര ചന്ദനാക്ഷത പത്രകൈഃ ഈശാനം നന്ദിനം ചണ്ഡം മഹാകാലം ച ഭൃംഗിനം വൃഷം സ്കന്ദം കപർദീശം സോമം ശുക്രം ച തത്ക്രമാത് അഗ്രതോ വീരഭദ്രം ച പൃഷ്ടേ കീർത്തിമുഖം ദധാ തത ഏകാദശാം രുദ്രാൻ പൂജയേത് വിധിനാ തതഃ തത പഞ്ചാക്ഷരം ജപ്ത്വാ ശതരുദ്രിയമേവ ച സുതീർണാനാവിധാ കൃത്വാ പഞ്ചാംഗപഠനം തഥാ തത പ്രദക്ഷിണാം കൃത്വാ നത്വാ ലിംഗം വിസർജയേത് ഇതി പ്രോക്തമശേഷം ച ശിവപൂജനമാദരാത് രാത്രാവുദങ്മുഖക്കുറിയാ ദേവകാര്യം സദൈവ ഹി ശിവാർച്ചനം സദാപ്യേവം ശുചിക്കുറിയാദുദങ്മുഖ ന പ്രാചീമഘൃത ശംഭോർ നോദീചീം ചേ ശക്തി സംഹിതാം ന പ്രതീചീം യഥ പൃഷ്ടം അതോ ഗ്രാഹ്യം സമാശ്രയേത് വിനാ ഭസ്മത്രിപുണ്ട്രേണ വിനാ രുദ്രാക്ഷമാലയാ ബിൽവപത്രം വിനാ നൈവ പൂജയേ ശങ്കരം ബുധ ഭസ്മാപ്രാപ്തോ മുനിശ്രേഷ്ഠ പ്രവൃത്തേ ശിവപൂജനേ തസ്മാൻ മൃദാപി കർത്തവ്യം ലലാടേ ചത്രിപുണ്ട്രകം ഇതി ശ്രീ ശിവമഹാപുരാണേ പ്രഥമായാം വിദ്യേശ്വര സംഹിതായാം സാധ്യസാധനഖണ്ഡേ പാർത്ഥിവപൂജനവർണ്ണനം നാമ ഏകവിംശോധ്യായഃ
2: ഓം നമഃ ശിവായ.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சவுத்ரங்கவே பாரத்யோபதிஷ்டம் ஆஸ்திமந்தஸ்யமானம் சௌந்தர்யம் துப்தம் வாரணமதிஷ்டதம்.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 3 Dashati 5. Thank you.
2: Om Abhitva Shurano Namo Dugdhaiva Dhenavaha Ishana Masyajagata Swardresham Ishana Mindratasthushaha ேந்திரசாங்காஸ்வர்வாசமிந்திரமர்ச்சயாவீதேஜாரிதிரோ மகவோரோ வசுசிரேணேவ சிஷதி

0: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
1: నిరస్త సమస్తోప్లవ కళంక నిరతిశయ ఆనంద పరిపూర్ణత్వం ఇహ నిత్యతృప్తత్వం
2: ఏకైకం వర్ణయతి నిత్యతృప్తత్వం ఇత్యాది ధర్మాణం స్వరూపం వర్ణయతి
1: స్వరూప లక్షణం
2: నిత్యతృప్తత్వం ఇత్యాదికం స్వరూపే అంతర్గతం సర్వదా తత్ర భవతి
1: సర్వజ్ఞత్వమపి స్వరూపే అంతర్గతం సర్వజ్ఞత్వం పూర్వం
2: ఏవం తదపి
1: తదపి స్వరూపం నిరస్త
2: అర్థకః
1: నిరస్తః
2: విగ్రహం వదతు నిరస్త సమస్తోపప్లవ కళంక నిరతిశయానంద పరిపూర్ణత్వం నిరస్త సమస్తోపప్లవ కళంక యస్మాత్ సహ యస్య సహ ఇది వాక్యమిది నిరతిశయ ఆనంద నిరతిశయానంద తేన ఉభాభ్యాం పరిపూర్ణత్వం తథా మాస్తు నిరస్త సమస్తోపప్లవ కళంక యః నిరతిశయానంద నిరస్త సమస్తోపప్లవ కళంక యః నిరతిశయానంద తేన పరిపూర్ణత్వం ఇహ నిత్యతృప్తత్వం అతఏవ
1: ఆనందో బ్రహ్మ ఇతి శ్రూయతే
2: కిం ప్రమాణమిది ప్రదర్శయతి ఆనందో బ్రహ్మ ఇతి శ్రూయతే ఆనంద ఆనంద రూప ధర్మవత్వం తత్ర శ్రూయతే
1: యః ఖలు అన్యోంతర ఆత్మా ఆనందమయః ఇతి
2: ప్రస్తుత్య
1: స ఏష ఆనంద
2: సైష ఆనందస్య
1: మీమాంసా భవతి ఇత్యారభ్య
2: తైత్రీయం పుస్తకం ఇలియా
1: ఆనందః
2: ఆనందరూపో ధర్మ నిరూపిత కుత్ర తైత్రీయే అన్యోంతర ఆత్మ ఆనందమయః ఇతి పంచకోశ ప్రక్రియాయాం అన్యోంతర ఆత్మ అన్యోంతర ఆత్మ ఇతి అగ్రే అగ్రే గత్వా తత్ర బ్రహ్మానందవల్యా బ్రహ్మవిద ఆప్నోతి పరం ఇతి ఆరభ్యతే అనంతరం సత్యం జ్ఞానం అనంతం బ్రహ్మ ఇతి లక్షణముక్తం అనంతరం పరమే వ్యోమన్ ప్రతిష్ఠితః ఇత్యుక్తం అనంతరం ఇదం సర్వం ఆగమిష్యతి ఆనందమయాధికరణం ఇతి అగ్రే భవతి తత్ర స్పష్టీభవతి పూర్వమేవ ఉచ్యతే తావదేవ తత్ర తస్య క్రమేణ అన్నమయకోశ ప్రాణమయకోశ ఇత్యేవం క్రమేణ గత్వా ఆనందమయః ఇత్యత్ర పరివసానం క్రియతే అన్యోంతర ఆత్మ ఆనందమయః ఇతి తత్ర కృత్వా ఉక్త్వా ఆనందమయం పరమాత్మానం ఉక్త్వా ప్రస్తుత్య సైష ఆనందస్య మీమాంసా భవతి ఇత్యారభ్య
1: అభ్యాసాత్ నిరతిశయ ఆనందః
2: ఆనందమయో అభ్యాసాత్ ఇతి సూత్రం ఆగమిష్యతి తత్ స్మృత్వా లిఖతి అభ్యాసః పునః పునః కథనం వర్తతే తద్విషయే అభ్యాసాత్
1: నిరతిశయ ఆనంద శిరస్కత్వేన
2: నిరతిశయానంద శిరస్కత్వేన నిరతిశయానంద ప్రాధాన్యేన
1: స ఏకో బ్రహ్మణ ఆనందః
2: సః ఏకః బ్రహ్మణః ఆనందః
1: ఇతి నిరూపితః పరబ్రహ్మ ధర్మత్వేన
2: పరబ్రహ్మ ధర్మత్వేన అయం ఆనందః నిరూపితః
1: స ఏవ ఆనందో బ్రహ్మ ఇతి ప్రాచుర్యాత్ బ్రహ్మత్వేన ఉపచర్యతే
2: తత్ర ఆనందో బ్రహ్మ ఇతి పూర్వం ఆనందమయో బ్రహ్మ ఇది ఆనందమయః ఇత్యస్తి ఇదానీం ఆనందో బ్రహ్మ ఇది వర్తతే తర్హి భిన్నం ఆగతం ఖలు ఇది సంశయ తస్య సమాధానార్థం ఎన్న సుడ్రార్ ఇంద ఆనందమయః ఇత్యత్ర మయట్ ప్రాచుర్యార్థే స్వీకర్తవ్య అదెల్ల సూత్రతిలే వరు క్రమేణ ఆనందమయోభ్యాసాత్ వికార శబ్దాన్ నేతి చేన్న ప్రాచుర్యాత్ సూత్రకారే చొల్వార్ అప ప్రాచుర్యతే ఆనంద ప్రచురమా ఇరుక్ ఎన్నదనాల ఆనందమయః ఇత్యుక్తం ఆనందః ఇత్యత్రైవ తాత్పర్యం ఇది ఇన్నొరు సందేహం ఆనందః పరమాత్మనః ధర్మః ఇతి వక్తవ్యం బ్రహ్మణో ధర్మః ఇతి వక్తవ్యం తర్హి ఆనందవత్ బ్రహ్మ ఇతి వక్తవ్యం ఆనందో బ్రహ్మ ఇతి కథం ఇత్యుక్తే ఔపచారిక ప్రయోగః ఇది ఔపచారిక ప్రయోగం నామ గౌణ ప్రయోగః ఇది స్వీకర్తవ్యం ధర్మధర్మిభావో నాస్తి ఇతి నా ధర్మధర్మభావః అస్తి ధర్మపాంతం వచ్చుకోవడం అనా ఇది శృతిలో అప్పటి కొంచెం ఔపచారిక ప్రయోగమా వందిరుకావు అది చూడరా పరబ్రహ్మ ధర్మత్వేన
1: సయేవ ఆనందో బ్రహ్మ ఇది ప్రాచుర్యాత్ బ్రహ్మత్వేన ఉపచర్యతే
2: బ్రహ్మత్వేన ఉపచర్యతే ఆనందమే బ్రహ్మ అంటే మరి చూడరా ఆనందో బ్రహ్మ ఇది ఉపచర్యతే
1: तादृश आनंद भोग रसिकं ब्रह्म नित्यतृप्तं इत्युच्यते।
2: आनंद भोग रसिकत्वं नित्यतृप्तं इत्युच्यते इति नित्यतृप्तत्वं उक्तं। नित्यतृप्तं तृप्तं इत्यस्य कोऽर्थः इत्युक्ते नित्यं तृप्तं। तृप्तं नाम कोऽर्थः तृप्तिवन्दृतुनार्थम्। इतः परम् अपेक्षा नास्ति इत्येव अर्थः। இனிமேல் நமக்கு அது தேவையில்லை, திருப்தி ஆயிடுத்துன்னு சொன்னது தானே அர்த்தம். இது பிரம்மத்தை பத்தி சொல்லும் பொழுது நித்திய திருப்தம்னு வார்த்தை வருது. நித்திய திருப்தம் தான் என்ன அர்த்தம் சொன்னா, இந்த ஆனந்த ஸ்வகீய ஸ்வரூப ஆனந்தத்தையே அனுபவிக்கிறதுனால தத்தைவ ரசகா எஸ்ய வர்த்ததே ஆத்மாராமஹா. இந்த மாதிரி பிரயோகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, முக்தாளை பத்தி ஆத்மாராமஹான்னு சொல்லுவாங்க. இது ஆனந்தத்துக்கு இன்னொரு வெளி விஷயங்கள் தேவையில்லைனால் நித்திய திருப்தமா இருக்கும். ஏன்னா ஸ்வரூபானந்தம் அங்கே இருக்கு இல்லையா, ஸ்வரூபானந்தஸ்ய ஸ்வரூபத்வாதேவ நித்யம் தத்ர கிம் அனுபவிதம் சக்கியத்வாத் தத்ர அந்யாபேக்ஷா நாஸ்தி. அதனால நித்திய திருப்தம்னு சொல்லலாம். திருப்தி ஏன் திருப்தி இல்லாம இருக்கிறது நமக்கு, நான் வெளி விஷயங்கள் தேவைப்படுறதுனால தானே. ஆனந்தத்துக்கு பல பல விஷயங்கள் தேவைப்படுறது, அது கிடைக்கலன்னா கஷ்டமாயிடும். கிடைச்சா தாற்காலிகமாக ஒரு திருப்தி வரும், இன்னும் வேற சில கிடைக்கணும்னு வரும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இது எப்போ இல்லாம இருக்கணும்னா ஸ்வரூபானந்தம் வெளியில் வரணும். பரமாத்மனஸ்து நித்யம் ஸ்வரூபானந்தஸ்து அனாவிஷ்கிருதா அல்ல ஆவிஷ்கிருதா வர்த்தது, அனாவிஷ்கிருதம் இல்லை ஆவிஷ்கிருதமா இருக்கு. சர்வதா பிரகாசமானம் வர்த்தது ஸ்வப்பிரகாசஸ்வரூபத்வா அத தஸ்யைவ போக. இது இது போகம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு போகம் இல்லை. இது பரமாத்மனா போக அங்கீக்கிரியதே வா சொன்னா அங்கீக்கிரியதே இது வதந்தி. அது என்ன எப்பேற்பட்ட போகம்னா ஸ்வரூபானந்தஸ்ய அனுபவ, ஸ்வரூபானந்தஸ்ய அனுபவ அனுபவத்தை போகம் வச்சுன்னு சொல்றதா இருந்தால் தஸ்யாபி போகா அஸ்தின்னு சொல்லலாம். தரி ஸ்வரூபானந்தஸ்யைவ அனுபவம் கரோதி இது கிருத்வா ஸ்வரூபானந்தஸ்ய நாம ஸ்வஸ்மின் கிம் அப்ரதக் சித்ததயா வித்யமானஸ்ய. அது வெளியிலிருந்து வரக்கூடியதில்லை, அங்கே இருக்கிறது. தஸ்ய நியமேன அனுபவம் கரோதி இது கிருத்வா நித்ய திருப்தம் இது வேதாந்தேஷு உச்சதே.
1: ब्रह्मणः मनसा एव महानन्दानुभवः न बाह्यकरणद्वारा।
2: बाह्यकरणशून्यः इत्युक्तम्। அதனால என்ன அந்தகரணம் இருக்குன்னு சூச்சனை பண்ணியிருக்கார் ஏற்கனவே. அது அந்த எதனால அது கரணம் என்ன, கரணமே இல்லையேன்னு இல்லைன்னு சொல்ல வேண்டாம், கரணம் இருக்கு, ஏதோ ஒரு கரணம் இருக்கணும்.
3: நித்ய அபரோக்ஷ அனபேக்ஷித பாஹ்யகரண இதி பூர்வம் சர்வஜ்ஞத்வ
2: வரிஷ்டம் அந்தகரணம் அஸ்தி இது நிரூபியதே. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமஸ்ச அபியதிகஸ்ச த்ருஷ்யதே இது ஸ்ருதிரஸ்தி. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே இது சாதாரணமாக நிஷேதம் இருக்கு. தஸ்ய பரமாத்மனஹ காரியம் கரணம் ச நாஸ்தி. காரிய சப்தத்தேன சப்தேன தத்ர சரீரம் த்ருஷ்யதே, சரீரம் நாஸ்தி, இந்திரியம் நாஸ்தி. கரண சப்தேன இந்திரியம் நிராக்கிரியதேன்னு பிரசித்தமாக இருக்கு, ஸ்ருதி இருக்கு. அத்வைத சித்தாந்தத்தில் இது அப்படியே எடுத்துட்டு இருக்க மனஹ நாங்கீக்கிரியதே. இங்க வித்தியாசம் இருக்கு இவருடைய மதத்துல அந்த கரணம் அங்கீகரியதே இது தத்திர மதபேதோபி மத்திய மத்திய ஞாதவியா. அத்வைத சம்பிரதாயே ந கிஞ்சித் கரணம் அங்கீகரியதே. ஸ்வப்பிரகாச ஆனந்த தசிய அனுபவார்த்தம் கரணாபேக்ஷா நாஸ்தி இத்தியவ தத்திர சித்தாந்த. தர்மோபி நஸ்வி பாரமார்த்திக நஸ்வீக்கிரியதே. அத்வைதத்தில் எப்படி இருக்கும்னா பாரமார்த்திகம் ஆனந்தோ பிரம்மா இது ஆனந்த ஸ்வரூபா இது தர்ம தர்மிபாவம் ஒத்துக்கிறது இல்லை, பாரமார்த்திகமா ஒத்துக்கிறது இல்லை, அது வேற சமாச்சாரம். பாரமார்த்திகம் வியாபாரிகம் பிராதிபாசிகம் சத்தியத்துவத்துக்கு மூணு லெவல் வச்சுட்டு இருக்க. சத்தியத்துவம் ஏகவிதம் நாஸ்தி அநேகவிதம் இது ஸ்வீகரித்த அந்யா பிரக்ரியா மத்திய அனந்தரம் வதாமி தி வதாமி கிஞ்சித் மதம் சமயம் ஞாபகம் சேர் மதாந்திரம் ஞாபகமே எனக்கு என்னுடைய மதம் மத்தவ எது வேணா சொல்லட்டும் எது வேணா சொல்லட்டும் ஆனா எது சொல்றதும் தெரிஞ்சுக்கணும். தஸ்ய ததாயவ தத்ர கிம் விசார கருத்தும் சக்கியது. ஏகமேவ விஷயம் பகவஹ பௌதா பசியந்தி கழு அது ஒரு கௌதுகமாகவாவது அந்த ரீதியிலாவது பார்த்துக்கணும் கவனிக்கணும். ததாயவ எத்கிஞ்சித் மதம் அஸ்மாபி தார்கேன அவகதம் இது ததாயவ வர்த்தும் சக்கியது. இத்தக ஒரு ஒரு இடத்துல பலவிதமா நிரூபணம் சம்பவிக்கும் இல்லையா, சம்பாவியதே பலவிதமா நிரூபணம் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்கு. தரிஹி ஸ்வகீயேன ஆச்சாரியேன யாதிருஷம் நிரூபணம் கிருதம் தாதிருஷமேவ நிரூபணம் சமீச்சீனம் இது தார்டியம் ஏதஸ்யைவ கிருது தார்டியம் இது சப்தா பிரயோக்தவ்யா. ததர்த்தம் அன்யானி அன்ய அன்யவிதானி நிரூபணானி கீதிருஷானி இது அவகந்தவ்யம் அவகத்திய தத்திர பரீட்சா கர்த்தவ்யா பஷாத் பசியாம.
1: ததாஹி ஸ்ருதிஹி ஆகாஷ சரீரம் பிரம்ம சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் சாந்தி சமிருத்தம் அமிர்தம் இது
2: இது இது ஒரு ஸ்ருதி உதா எடுத்துட்டு இருக்கார். இந்த ஸ்ருதிக்கு வியாக்கியானம் பண்றார். வேகேன படிக்கும் சக்கியதே இதானி மகான் தத்ர சாஸ்திரார்த்த விசாரம் நாஸ்தி அர்த்தம் உக்தோ அகிரே கச்சந்தி.
1: ஆகாசத இத்யாகாசஹ பிரகாசச்சிதம்பரம் உச்சதே.
2: ஆகாச சரீரம் பிரம்மா இருக்கு, தத்ர அர்த்தம் உச்சதே. ஆகாச சரீரம் அது ஒரு சரீரத்தை பத்தி சொல்லலாங்க, அது வந்து ஆகாச சப்தேன ஞானம் உச்சதே. ஆகாசஹ இது சப்தேன ஞானம், அது எப்படி கிடைக்கிறது? அவயவார்த்தம் ரூடி இல்ல, யோகிகார்த்தா யௌகிகா அர்த்தம் உச்சதே. ஆ காஷதே, காஷதேன்னா காஷரு பிரகாசனே தீப்தௌ இது தாது ஞானம் இத்தியர்த்த. ஆ சமந்தாத் காஷதே இத்யாகாஷ. ஆ காஷதே இத்யாகாஷ பிரகாஷ சிதம்பரம் உச்சதே. அதுக்கு சிதம்பரம் ஒரு பாரிபாஷிக விவகாரம், சிதம்பரம் சிதம்பரம் உச்சதே. உச்சதே தைரேவ தத்ர அர்த்தவர்ணனம் கிரியதே.
1: ந பூதாகாஷஹ விசேஷாபாவாத்.
2: ந பூதாகாஷஹ விசேஷாபாவாத். இப்ப ஆகாஷ சப்தஸ்ய ரூட்யர்த்தகஹ ரூட்யா லப்யஹ அர்த்தகஹ பூதாகாஷஹ. பஞ்சபூதேஷு அந்தர்கதஹ கஷ்டன ஆகாஷஹ வர்த்ததே தத்பரஹ அயம் சப்தஹ. தத் ரூடேர் பலியஸ்த்வாத் ரூடி கலு பலியசி யோகா ரூடேர் பலியசி ஜடித்தேவ. யௌகிகார்த்தம் கிடைக்கிறதுக்கு அவயவம் பிரிச்சு பார்க்கணும் இல்லையா. உபஸ்திதி கிருத விளம்ப காரணம் யோகாதி ரூடிர் பலியசி இது குதா இத்துக்தே பிரதமோபஸ்திதி ஜனகத்துவ அது ரூடே. இது வந்து முதல் அவயவ ஜானம், அதுக்கு அவயவார்த்த உபஸ்திதி, அனந்தரம் பரஸ்பர சம்பந்தேன ஏவம் அபேட்சா வர்த்ததே. அதனால அவயவார்த்தம் பஷாதேவ அவயவார்த்தா அவகந்தும் சக்கியதே. தரி ரூட்யர்த்த குத தியஜதே இது வக்தவியம் கிள ததுச்சதே. ந பூதாகாஷா விசேஷாபாவாத் இவங்க பூதாகாசத்தை எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு விசேஷம் இருக்காது. ஏன் விசேஷம் இருக்காதுன்னா பூதாகாசத்தை எடுத்துன்னு அர்த்தம் சொல்லுங்க. ஆகாஷரீரம் ஆகாஷரீரம் வாச்சியார்த்தம் விக்கிரகம்
1: கிருத்தவது
2: தது ஆகாஷரீரம் இப்படிதானே சொல்லணும். இதுக்கு ஒரு வாச்சியார்த்தம் அபாதிதமா இருக்கு, வாச்சியார்த்தம் அபாதிதமா இருக்கு. ஏன்னா சகல பிரபஞ்ச பரமாத்மனா சரீரம் இது ஸ்திதே. அது வாச்சியார்த்தத்துக்கு பாதம் இல்லைன்னு சொல்றேன். வாச்சியார்த்தத்துக்கு பாதம் இருக்கிறதுனால விடல, பாதம் கிடையாது இங்க. என்ன பாதம்? பாதம் இல்ல. சகல பிரபஞ்ச பரமாத்மனா சரீரம் கலு ஆகாஷோபி பிரபஞ்சாந்தர்கதா அதபி சரீரமேவ. தரி ஆகாஷ சரீரம் பிரம்மா இது சமயேவ. தரி கிமர்த்தம் தியக்தம் துவயா சஹ அர்த்த குத தியக்தா இத்துக்தே விசேஷாபாவாத். இதானிம் அர்த்தம் வதது விசேஷாபாவாத் இத்தஸ்ய ஏதாவது ஒரு மயா சாஹாயம் கிருதம் ஆகாஷ சரீரம் எடுத்து சொல்றதுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? ஆகாசம் மட்டும் இல்லையே, சர்வோபி பிரபஞ்ச தசிய சரீரம் இது ஸ்தி. ஆகாசத்தை எடுத்து காமிக்கிறதுனால விசேஷம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆகாசத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. தஸ்மாத் விசேஷம் நலபியதே வாச்சியார்த்த ஸ்வீகாரே தஸ்மாத் சக தியக்தா அது பாதோ நாஸ்தி. தத்ர பிரயோஜனம் அதிகம் பவதி அவயவார்த்த ஸ்வீகாரே இது கிருத்து அவயவார்த்தா அத்ரியதே இது தாவது.
1: சிதம்பரம்
2: நிகிலேதி அத்திர பிரசித்த பூதாகாச ரூப ரூப அம்பர வதிரேகேண கிமிதம் சிதம்பரம் நாம இத்யாஹ நிகிலேதி இது அர்த்தம் அவதாரிகாம் யச்சந்தி. பிரசித்த பூதாகாச ரூப அம்பர வதிரேகேண கிமிதம் சிதம்பரம் நாம இத்யுக்தே வததி சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி சிதம்பரம் உச்சதே இத்யர்த்தஹ இதி. உபாதானம் சொன்னா அது மூலோபாதம் எதுக்கு சொல்றது? மூல இது விசேஷணஸ்ய அபேக்ஷா கா பவதி சமக்ரஸ்ய பிரபஞ்சசிய ஏதோ ஒரு மூல உபாதானத்தை எல்லோரும் வச்சுருக்கார் கேவலம் வேதாந்திகள் மட்டும் இல்ல சர்வைரபி மூல உபாதானம் இது கிஞ்சித் சீக்கிரியதே இப்ப நியாய மதத்துல பார்த்தாலும் பரமாணு வந்து மூல உபாதானம் அது மூலாக எழுதி சொல்லணும் அது இருக்கட்டும் பரம உபா பரம மூலம் இத்தே இதானி வேதாந்த மதே இயம் சக்திரேவ பிரபஞ்சசிய உபாதானம் பரிணாமிய உபாதானம் பரிணமிக்க கூடிய உபாதானம் அது ஒரு தனியா வந்து வச்சுருக்கோம் ஏவம் கிமர்த்தம் வக்தவியம் தது மூல தத் அவசியம் வக்தவியம் தத் மூல உபாதானம் இது கிமர்த்தம் வக்தவியம் இத்தே அவாந்தர உபாதானங்களை நமக்கு நிராகரணம் பண்ண முடியாது மாயா ஏவ பரிணாமி காரணம் இத்தே கடம் பிரதி மிருது பரிணாமி காரணம் நாஸ்தி வா தத் தெத்தும் சக்கியதே வா பட்டஸ்ய தந்து உபாதான காரணம் இத்தே நாஸ்தி இது வேதாந்தினா வக்தும் சக்கியதே வா நக்கியதே தரி சாட்சாத் உபாதானம் இருக்கட்டும் அது வேண்டாம்னு யாரும் சொல்லல சாட்சாத் உபாதானம் ஸ்வீகிருத்தியாபி சாட்சாத் கர்த்தா ஏவம் பவதி கலு பரம்பரையா கர்த்தா ஏகஸ்ய உபாதான துவயாபேக்ஷா அஸ்தி வா உபாதான துவயாபேக்ஷா இத்தே உபாதானஸ்ய உபாதானம் உபதஸ்ய உபாதானம் தஸ்ய உபாதானம் இது ததைவ உக்தம் பிரமாண சித்தம் சேத் ஸ்வீக்ரியதே பசியந்து போ பரமேஸ்வர ஜெகத்கர்த்தா இது சாஸ்திரேண நிரூபியதே ஜெகத்கர்த்தா பரமேஸ்வர இத்தியாத் தரி ஜெகதி வித்தியமானஸ்ய சர்வஸ்யாபி கர்த்தா இத்தேவ கலு அர்த்தம் தரி கடசியாபி கர்த்தா இத்தியாயாதி அப்ப குலாலன் யாரு சோபி சா தியக்தும் ந சக்யதே தரி கர்த்தா கர்த்திருத்வயம் கிமர்த்தம் கேட்டா என்ன சொல்ற நையாயிகேனாபி வக்தவியம் கித்தியம் குராதிகம் கர்த்தஜன்யம் அனுமானம் பண்ணுவார் அப்ப அந்த அனுமானத்தினால ஈஸ்வரா சர்வசியாபி கர்த்தான் அப்ப ஈஸ்வரனே போருமே குலாலசிய கர்த்தத்வம் கிமர்த்தம் துவயா உச்சதே கேட்டா நையாயிகன நையாயிகேன கிம் சமாதானம் வக்தவியம் நிமித்த கர்த்தா ஈஸ்வரோபி நிமித்தமேவ கர்த்தா இத்தியுக்தே நிமித்த காரணமேவ அது ஈஸ்வரனா இருந்தாலும் நிமித்த காரணம் சா சாதாரண கர்த்தா சகலப்பிரபஞ்சபரிணாமினீபரமேஸ்வரஸ்யசிச்சக்திஹ் பிரபஞ்சாகாரேண பரிணமமானா சிச்சக்தி அது பரிணாமி காரணமாக ஏதோ ஒன்று இருக்கணும் அந்த விஷயத்துல சந்தேகமே இல்லை சாங்கிய மதத்துல மூல பிரகிருத்தின்னு சொல்லுவார் மூல பிரகிருதி தத் ஸ்தானே இதானி சிச்சக்திஹீனோ சிதம்பரமோ எது எந்த பெயர் போட்டாலும் சரி அதுதான் விஷயம் ஆனால் பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா சாங்கிய மதத்துல இந்த பரமாத்மாவே ஒத்துக்கிறது இல்லை சாங்கிய மதே பரமாத்மா நாங்கி கிரியதே இந்த சாங்கிய மதத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் சாங்கிய மதம் எல்லா அதிகரணத்திலயும் பூர்வபக்ஷம் சாங்கிய மதத்தை வச்சுன்னு தான் இந்த பிரம்மசூத்திரமே எழுதியிருக்க வியாசர் அது பூர்வபக்ஷமா வச்சிருந்தார் சாங்கிய மதம் தெரியணும் இந்த பகு கிளிஷ்டம் கிமக்கு நாஸ்தி வேகேன அவகத்தும் சக்கியது பொதுவா தெரிஞ்சுட்டா போதும் அந்த சர்வம் அத்தையும் மத்திய மத்திய ஆகச்சது இதுதான் அஹம் வதாமி அத்த சாங்கிய மதே மூல பிரகிருதி ஒத்துன்றிருக்கார் பரிணாமி காரணமாக ஒத்துன்றிருக்கார் ஏன்னா பரிணமிக்கணும்னா அவயவங்கள் இருக்கணும் பரமாத்மா உபாதான காரணம் எந்த அர்த்தத்துக்கு அப்ப சொல்றதுன்னு திருப்பி கேள்வி வரணும் பரமாத்மா நிமித்த காரணம் உபாதான காரணம் சா பிரபஞ்சம் பிரதி அங்கீகரியதேன்னு சொன்னார் அப்போ பூர்வபக்ஷத்துல என்ன சொன்னார் பரமாத்மா கதம் உபாதான காரணம் பவதி சஹா இது உபாதான காரணம் சாத் ஹரி பரிணமேதா அஸ்து பரிணாமம் பிராப்னோது இத்தியுக்தே ந நிரவயவத்வாத் நிஷ்கலம் இது ஸ்ருதி விரோதம் இத்தியே உக்தம் கலு ஹியா தரி திர பரமாத்மன ஸ்வரூபேண தத்ர பரிணாம அனங்கீகாரேபி சக்தி த்வாரா பரிணாம வர்த்தவ்யா ததர்த்தம் காதன சக்தி இது அத்வைதத்திலையும் இருக்கு தத்ர என்ன வித்தியாசம்னா அத்வைதத்தில் இருக்கிற அந்த மாயா சக்தி என்றது மித்யாபூத பிரபஞ்சத்தை காண்பிக்கக்கூடிய சக்தி இதம் ததா நாஸ்தி பிரபஞ்சஸ்ய மித்யாத்வம் அத்வைத மதத்துல விசேஷமா இருக்கு இங்க அது ஒத்துக்கிறது இல்லை சத்தியத்துவத்தை ஒத்துண்டு பரிணாமம் ஏதோ இருக்கட்டும் பரிணமிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் பரமாத்மா ஸ்வயமேவ ஸ்வரூபம் பரிணமயதி ஆத்மனா பரிணாமஹா அப்படியே ஒத்துக்க முடியாது இல்லையா யோசிக்கவே முடியாது ஆத்மா பரிணமதே இது சகல ஜட பிரபஞ்சாகாரினா ஆத்மனா பரிணாமஹா அது ஒரு சாஸ்திரம் படிச்சவனுக்கு மனசுல வருமா வரவே வராது இல்லையா ஆத்மா ஆத்மா பரிணமதே இப்படி ஒரு மண்ணு பானையா மாறுற மாதிரி பிரபஞ்சாகாரினா ஆத்மா சரி பரமாத்மா பரிணமதேன்னு சரியா இருக்காது அது ஒரு சக்தி ஒருத்தன் இருக்கார், சக்தி துவாரா. சா சக்தி கீதிருஷி இத்தியுக்தே சிச்சக்தி சித்ரூபா சக்தி, அது கூட பிரகாசிக்கக்கூடிய சக்தி அந்த, அது பரம பிரகிருதி ரூபா. தாவது தூரம் ஜாதம் இதை யோஜயது ஸ்வயமேவ அர்த்தம் வதது.
3: நிகில ஜகதண்ட நிகில ஜகத் சர்வம் ஜகத்
2: அண்ட அண்டம் அண்ட இல்ல அண்டம் பிரம்மாண்டம் சொல்றது இல்லையா, ஷண்ட ஷண்ட சமூக பரமாத்மனி ஒரு புத்புதம் மாதிரி, அது பரமாத்மன துச்சத்துவம் பிரதர்ஷயது. புத்புதம் தெரியாதா, புத்புதம் அது வரும் இல்லையா, அதுதான் புத்புதம். தசிய சம்சாரஸ்ய துச்சத்துவம் பிரதர்ஷயதும் ரூபகம்
3: போட்டிருக்கேன்.
2: ஒரே அர்த்தத்துல நிறைய பதங்கள் பிரயோஜனம் இருக்காரு தோன்றத
3: பார்க்கணும்.
2: ஏவம் புனக நிகுரும்ப, அது இவரும் வியாக்கியானம் பண்ணல நிகிலேதி, அது அது அப்படியே எடுத்துட்டு சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி இது அவ்வளவுதான் தாத்பரியம். அஸ்து பதார்த்தான் பதார்த்தாக கதாச்சித் ஈஷத் சமானாக திருஷ்யந்தே அர்த்தாக வக்தவியா தாவது. நிகுரும்ப ஜலதி சமா ஜலதிஸ்தானியா தஸ்ய நிகுரும்பஸ்ய ஜலதிரிவ ஜலதி ஜலதிஹின சமுத்ரா கிம் பிரதி ஜலதி உத்புதஸ்ய ஜலதிர்யதா தத்வத் இயம் சிச்சக்தி வர்த்ததே. அப்ப இந்த பிரபஞ்சமானது ஒரு புத்புதம் மாதிரி, அந்த புத்புதம் பிரதி சமுத்திரா யதா எப்படி இருக்குமோ, எவ்வளவு கம்பீரமா இருக்குமோ, புத்புதம் எவ்வளவு துச்சமா இருக்குமோ, அந்த புத்புதத்துக்கும் சமுத்திரத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த சக்திக்கும் சம்பந்தம். அப்போ சக்தி எப்பேற்பட்டது, பிரபஞ்சம் எப்பேற்பட்டது யோசிக்கணும். அந்த ரூபகத்தினால புத்புதம் மாதிரி இருக்கு பிரபஞ்சம், இந்த சக்தின்றது ஜலதி மாதிரி இருக்கு. ஜலதிதானே அந்த புத்புதமா தெரியறது, ஒரு இடத்துல கொஞ்சம் இப்படி தெரியறது, அது தமிழ்ல என்ன வார்த்தை, நுரைன்னு சொல்லுவாங்க, நுரை அந்த மாதிரி இருக்குன்னு காண்பிக்கிறது. அப்படி எழுதியிருக்காரு, ஜலதி ஸ்தானியா பரம பிரகிருதி ரூபா பரமசக்தி பரப்பிரகிருதி ரூபா பரமசக்தி சிதம்பரம் உச்சதே. அதுக்கு சிதம்பரம் ஒரு வார்த்தை, சிச்சக்தி ததே அர்த்தம் யோஜயிதும் சக்கியதே. சித் ஞானம் தானே, அம்பரம் இத்தியஸ்ய ஆகாசஸ்ய பரியாய பதம் தது. அம்பர சப்தஸ்ய அர்த்தத்வயம், ஏகம் தூ வஸ்திரம் இது அந்நது ஆகாஷ ஆகாஷா இது. அத்த ஆகாஷப்தா ஸ்ருத்தவே ஆகதம் தற்பரியாயதையா சிதம்பரம் இத்யுச்யதே தாவதேவ. அத்த வஸ்திரம் இது விவக்ஷா நாஸ்தி, அந்த பரம பிரகிருதி ரூபாய சிச்சக்தி தத்ஸ்வரூபா பரமாத்மா இது கிருத்வா ஆகாசரீரம் இத்யுச்யதே. தத்ஸ்வரூபம்னா தர்ம தர்மிபாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, தர்ம தர்மிபாவத்தோட இருக்கு.
1: பரப்பிரகிருதித்வம் சிதாகாசஸ்ய சர்வாணிக வா இமானி.
2: இதானிம் சிதாகாசஹ பரப்பிரகிருதிஹ இத்யுக்தம், பரப்பிரகிருதி மூல பிரகிருதிஹ இத்யுக்தம் கிள. சாங்கிய மதே சா ஸ்வதந்திரா வர்த்ததே, வேதாந்த மதே சா ஸ்வதந்திரா நாஸ்தி. ஆமா, ஈஸ்வராதீனா பிரம்மாதீனா வர்த்ததே பரமேஸ்வராதீனா வர்த்ததே. சாங்கிய மதே தூ ஸ்வதந்திரா, பரமேஸ்வரனே ஒத்துக்கிறது இல்ல, அதனால பெரிய வித்தியாசம். இது பரமேஸ்வர சக்தின்னு சொல்றது இல்ல சாங்கிய மதத்துல, ஸ்வதந்திர பதார்த்தான்னு ஒத்துன்னு இருக்கு. அந்த ஒரு இடத்துல தான் சாங்கியால நம்ம கண்டனம் பண்றோம்.
1: சர்வாணிகவா இமானி பூதான்யாகாசாத்யேவ சமுத்பத்யந்தே ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி.
2: பிரத்யஸ்தம் யந்தி ஆகாசம் பிரதி அஸ்தம் யந்தி, இது ஒரு ஸ்ருதி. இன்னொரு ஸ்ருதி, ஆகாஷோஹவை நாம நாமரூபயோர் நிர்வகிதா தே எதந்தரா தத் பிரம்மா இத்யாதி ஸ்ருதி சித்தம். அது ரெண்டு ஸ்ருதி, ரெண்டு இடத்துல இருக்கிறது.
3: சர்வாணி
2: இப்ப பர இந்த பரமே ஜகத்காரணத்துவம் பிரம்மணா யதா உச்சதே தானியம் தாதிச்சக்தி பிரதிபாதக சப்தேன உச்சதே பரமாத்மா உச்சதே இது ததர்த்தம் சுவாரஸ்யம் பிரதர்ஷயந்தி. பரமாத்மாவை ஜெகத்காரணமா சொல்லக்கூடிய இடத்துல சிச்சக்தி பிராதான்யேன பரமாத்மா உச்சதே. ஏன்னா அது தானே பரிணமிக்கக்கூடிய பிரபஞ்சாக்காரண பரிணமமான சக்தி சாயவர்களும். அதனால் அந்த ஆகாஷ பதத்தை உபயோகப்படுத்துறார் ஸ்ருதி. ஆகாஷ சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே. இதன் பசு அஸ்மாக்கம் சங்கா பவதி, பரமாத்மன சகாஷாத் சமுத்பத்தியந்தே வா ஆகாஷாத் சமுத்பத்தியந்தே வா இத்யுக்தே பரமாத்மன சகாஷாதேவ. பரந்து ஆகாஷபதம் கிமர்த்தம் பிரயுக்தம், சிச்சக்தி விசிஷ்ட பரமாத்மன சகாஷாத் இது பிரதர்ஷயது. ஆகாஷப்தேன சாட்சாத் சிச்சக்தி உச்சதே, தாதுஷ சிச்சக்தி பரமாத்மா அபேட்சையா அன்ய கோபி பதார்த்தோ ந தேவதத்தஸ்ய சக்தி தேவதத்தா அபேட்சையா அன்யா பவதி வா. தத்வத் சிச்சக்தி விசிஷ்ட ரூபேண பரமாத்மா பிரதர்ஷனியா இது கிருத்வா ஸ்ருத்யா ஆகாஷபத பிரயோக க்ரியதே. ததர்த்தம் உதாரணம் உக்தம், சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே, ஆகாஷம் பிரதி அஸ்தம்யந்தி. அஸ்தம்யந்தினா பிரளயம் பிராப்னோதி, பிராப்னுவந்தி பூதானி இது ஏகா ஸ்ருதி. அன்யா ஸ்ருதி ஆகாஷோஹவை படது
1: நாம நாம ரூபயோ நிர்வஹிதா.
2: ஆகாஷோஹவை நாம நாம ரூபயோர் நிர்வஹிதா, அத்ர ஏகம் நாம பதம் தெக்தம் முத்ரண காலே. ஆகாஷோஹவை நாம நாமரூபயோர் நிர்வஹிதா, நாமரூபாத்மகா அயம் பிரபஞ்ச சப்தார்த்தமய ரூபம் தான் அர்த்த நாமான சப்தம் அவ்வளவு. நாமரூபே வியாக்கரவாணி இந்த வார்த்தை எல்லா இடத்துலயும் வரும். இதெல்லாம் யாருக்குமே அந்த விஷயத்துல அபிப்பிராய பேதம் இல்லை. நாமரூபாத்மகா இல்லையா, சப்தார்த்தமய அத தஸ்ய நிர்வஹிதா கர்த்தா ஆகாஷா இது வதத்தி இத்தியாதி ஸ்ருதி சித்தம். இப்ப அது விளக்கம் கொடுத்திருக்காரு. பரமாத்மா இது குற்றச்சி ஞாயதே, ஆகாஷா இது அந்நத்திர ஞாயதே, பிராணஹா இது ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாமே ஒரே பதார்த்தத்தை பல ரூபத்தில் சொல்றது. சிச்சக்தி விசிஷ்ட ரூபேண இதா பரமாத்மா வர்த்தவியா ததா ஆகாஷபத பிரயோகா வர்த்ததே இது.
3: இதானிம் பரபிரம்மணா ஜெகத் காரணத்துவம் அங்கீகிருத்ய குவசித் ஸ்தலே ஆகாஷஸ்ய காரணத்துவம் த்ருஷ்யதே தத் கதம் சங்கச்சதே இதி
2: குருஷ்ட்வா இத்யஸ்ய சமாதானம் தத்தம். சமாதானம் இது உபன்யாசம் மாதிரி சொல்றார், ஆனா அது நடுவுல பிரச்சன சமாதானங்கள் வந்துட்டே இருக்கும். இப்ப ஸ்ருதேர் அர்த்தம் வர்ணயந்தி தே, பரந்து ஸ்ருத்யர்த்த வர்ணனம் முகேனா தஸ்ய சமாதானம் அபி ஆகத.
4: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.